0: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் மாலை என தொடங்கும் பாடல் வரியில் தான் வந்து அந்த எழுத்தில் தான் வந்து நான் கேட்டிருந்தேன் அந்த வாக்கியத்தில். அதனால் வந்து சிறப்பான பாடல்கள் பதிவிட்டிருக்கும் அன்பான உறவுகளை வரவேற்று வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக ஒலிக்கிறது. அனைத்து பாடல்களும் அற்புதமான பாடல்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பண்பலையில் கேட்க இருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 4:31:14. இன்றைய நிகழ்ச்சியில் நான் அதிகமாக வந்து பதிவை வந்து படிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வேலை இருக்கிறது. நிகழ்ச்சி யாரும் கொடுக்கவில்லை என்பதனால் நான் வந்து நிகழ்ச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன் இயக்குனர் ஐயாவிடம். அதனால் பதிவுகள் வந்து அதிகமாக வந்தால் நான் பதிவு படிக்கவில்லை, நேரம் இல்லை எனக்கு. பாடல் யாருடைய பாடல், அவர் பெயர் என்ன, இதெல்லாம் படிக்கிறேன். கண்டிப்பாக பாடலை யார் பதிவு செய்திருக்காங்க என்பதை தெரியப்படுத்திவிட்டு அந்த பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். பதிவுகள் குறைவாக இருந்தால் நான் சுருக்கமாக படிக்கிறேன், அதனால் யாரும் கோச்சிக்க வேண்டாம். நன்றிகள். நிகழ்ச்சியில் இன்று முதல் பாடல் வந்து ஒரு சூப்பரான பாடல், ராமராஜன் அவர்கள் நடிப்பில் அற்புதமான பாடல். எங்கள் ஊர் காவக்காரன் படத்திலிருந்து கேட்டிருக்காரு. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒலிக்கிறது மாலை கருக்கையிலே இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. இதோ அவர் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 4:32. இதோ அந்த பாடல். கேட்பதற்கு முன்பு ஒரு சிறு விளம்பரம்.
1: கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

தேன்மொழி சகோதரி மோகனரங்கன் சார், வானொலி இயக்குனர் கீத நேசன், ஆரணி பிரகாஷ் இவர்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வாய்த்து சொல்லி பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோ ஒலிக்கிறது அந்த பாடல்.

மனதுக்கு இதமான பாடல்கள் மாலை வேளையில் சபரி வானொலியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒலித்த பாடல் எங்க ஒரு காவக்காரன் படத்தில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் பாடல் ஒலித்து சென்றது. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்க அன்பான ஒரு தீபா குமார் இணைஞ்சிருக்காங்க. சபரி இயக்குனர் ஐயா பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தீபா குமார் நிகழ்ச்சி முதல் பாடலை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். அடுத்த பாடல் நான் மகான் அல்ல மாலை சூடும் வேலை அந்தி மாலை. இந்த பாடலை மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது ஐயா, அற்புதமான பாடல்,

நான் மகான் அல்ல படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒலித்த நேரம் 4:41:50. நான் மகான் அல்ல படத்திலிருந்து மாலை சூடும் வேலை அந்தி மாலை இந்த பாடலை மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் ஐயா. அருமையான பாடல். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நானும் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மோகனரங்கன் சார் பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சிகள். ரஜினி ஸ்டைலில் கண்ணாடி போட்டிருக்காங்க. நன்றிகள். இயக்குனர் அவர்கள் பதிவு மோகனரங்கன் ஐயாவுக்கு யாரை பார்க்கிறீர்கள் என்று தெரியாது, அதற்குள்ளதானே ஐயா இந்த கருப்பு கண்ணாடி அப்படின்னு ஒரு பதிவு. இயக்குனர் அவர் மனதை வருடும் கீத மகிழ்ச்சி சூப்பர்னு சொல்லியிருக்காரு. நன்றி. தேன்மொழி சகோதரி மாலை கருக்களில் சோலை கருங்கோயில் மாலை சூடும் வேலை இரண்டு பாடலுமே அருமையான பாடல் தேர்வு செய்த அன்பு உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். தீபா குமார் அவர்கள் மனதிற்கு இதமான பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அன்பான இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கவிமணி ஆர்ஜே வீரமணின்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து. இங்கே வெயில் தான் வாட்டுது, மாலை எப்படி வாட்டுகிறது என்று பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் அங்கிருந்து கேட்டிருக்காங்க. எப்படி இந்த மாலை வாட்டுதுன்னு கேட்டு ரசிப்போம்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: அன்பு உறவுகளே, நான் பேசியது கேட்கவே இல்லையா? யாரும் பதிவு கொடுக்கல கீழே. நீங்கள் நான் பேசியது கேட்டதா என்று கீழே ஒரு பதிவு கொடுங்க. நான் இப்போ எல்லா பதிவும் படிச்சுட்டேன், உங்களுக்கு கேட்டதா? யாரும் பதிவு கொடுக்கவில்லை, நான் படித்து விட்டேன் எல்லா பதிவும். ஏன்னா இங்கே ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஒழித்த பாடல் பூக்களை பறிக்காதீர்கள், மாலை நம்மை வாட்டுது. பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்தா கேட்டிருந்தாங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு. மடிப்பாக்கத்தில் இருந்து சந்தோஷபுரம் எப்போது சென்றீர்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. தீபா குமார் அவர்கள் பதிவு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மடிப்பாக்கம், சாரி, சந்தோஷபுரம். அது ஏற்கனவே நான் மடிப்பாக்கன்னு பதிவு பண்ணி வச்சுருக்கேன், அவங்க ஆல்ரெடி அங்கே தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக வீடு வாங்கியிருக்கிறதுனால 4 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் புது வீடு வாங்கி அங்கே போயிருக்காங்க. இன்னும் அதில் பேர் வந்து எடிட் பண்ணதுனால அது அது அதே பேர் இருக்குது. ருக்மணி அம்மா பாடலை ரசித்து பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. தேன்மை சகோதரி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மோகனரங்கன் சார் வந்து ஜூன் மாதம் 2026 சொந்த வீடு வாங்கினேன் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றி. இயக்குனர் அவர்கள் பதிவு சூப்பர்னு சொல்லியிருக்காரு. தீபா குமார், மாலை நம்மை வாட்டுதே பாடல் மிகவும் அருமை, அருமை. தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் ஐயா. தேன்மொழி சகோதரி, மாலை என்னை வாட்டுதே அருமையான பாடல், எஸ்பிபி ஐயா குரலில் பாடல் இனிமேன்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். அகிலா ஸ்ரீதர், அழகான பாடல் பதிவு, ஏதோ மெதுவாக கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அங்கே ஆஃப் பண்ணியிருக்கேன் அதனால் கேட்கல. தேன்மொழி சகோதரி, அடடா கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கேட்குன்னு நினைக்கிறேன், எல்லா பதிவும் படிச்சுட்டேன், இப்போது நன்றாக கேட்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. தீபா குமாரும் கேட்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. கோவை காயத்ரி சகோதரி, எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக மிகவும் நன்றி. இல்லையே, பாடலை ஒளிபரப்பு பண்ணலையே உங்களுக்கு இன்னும். அனைத்து மாலை பாடல்கள் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் பாடல் வரல சகோதரி, இருங்க. இப்போ தான் நான் ஒளிபரப்பே செய்ய போகிறேன் உங்கள் பாடல் வந்து. இது உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம், இணைந்துருங்க. சத்ரியன் படத்திலிருந்து மாலையில் யாரோ மனதோடு பேச, அருமையான மெலோடி பாடல். இந்த பாடலை கேட்டிருக்கும் அன்பான நேயர் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. விளம்பரத்தை கேட்டுவிட்டு அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன்.
0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஒலித்த பாடல் 4:58:34 ஒலித்த பாடல் சத்ரியன் படத்திலிருந்து அற்புதமான பாடல் ஒலித்து சென்றது. மாலையில் யாரோ மனதோடு பேச சொர்ணலதா குரலில் விரும்பி கேட்ட அன்பான உள்ளம் கோவை காயத்ரி அவர்கள் விருப்பத்தில் தான். நன்றிகள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவு முன்னதாகவே சொல்லிவிட்டார்கள் போல. கண்டிப்பாக நான் சொல்லவில்லை சகோதரி, பாடல் ஒலிபரப்பாகவில்லை. அதனால் நான் எப்பவுமே கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் பாடல் விஷயத்தில். இந்த பதிவுகள் வந்து நேயர்கள் பதிவு போடும்போது ஒரே பாடல் 3 பேர் அங்கே டிலெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் அதை எடிட் பண்ணாமல் கீழே தூக்கி பாட்டை போடுறது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வரிசைப்படி நான் பதிவு பண்ணி வச்சுருப்பேன். இருந்தாலும் அதை எடிட் பண்ணி வேறு பாட்டை மாற்றினாங்களாம் அங்கே நான் அதை கட் பண்ண முடியாது. இதனால தான் குளறுபடி வருது. அதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறேன், நேயர்கள் பாடல் பதிவிட்டால் மேலே உள்ள பாடல் யார் நான்கு பாடல் மேலே இருக்குதுன்னா அந்த 4 பாடல் இல்லாத பாடலை நீங்கள் தேர்வு செய்து பதிவிட வேண்டும். ஒரே பாடல் பதிவிட்டால் இனிமேல் நான் அந்த 2 பெயரை அப்படியே சொல்லி பாடல் ஒளிபரப்பு செய்வேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாடல் இல்லாத பாடலை, நேயர் பதிவிடாத பாடலை பதிவிடுங்கள். நன்றி. அதனால் அவர் பாடல் இப்போது ஒலித்து சென்றது. தேன்மொழி சகோதரி மாலையில் யாரோ மனதோடு பேச சொர்ணலதா குரலில் பாடல் இனிமை தேர்வு செய்த காயத்ரி சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் தீபா குமார், மிகவும் அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சொல்லியிருக்காங்க. அருமையான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. கோவை காயத்ரி சகோதரி, சற்று நேரம் வெளியில் சென்று விட்டேன் சகோதரி, என் பாடல் முடிந்து விட்டதாக நினைத்து பதிவு போட்டேன். இப்போது அழகாக கேட்டு மகிழ்கிறேன். நன்றி பிரியா வீரமணி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் அருமையான பாடல் சகோதரி. ஆர்ஜே விஜி சகோதரி இணைஞ்சிருக்காங்க. மாலை பொன்னான மாலை பாடல் படம் நிலவே மலரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் இருக்குமான்னு தெரியாது சகோதரி, ஏன்னா எனக்கு இங்கே பனி சுமை அதிகம். காலையிலிருந்து ஒரு நிகழ்ச்சி கூட ஒளிபரப்பாகவில்லை. அதனால் சரி நேர்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா ஆன்லைனில் 5 பேர் 6 பேர் காமிச்சிட்டே இருக்கு. வெறுமனே சும்மாவே வானொலி பார்த்துட்ருக்காங்க. அதனால் ஏதாச்சும் பாடல் கேட்பாங்கன்றதுனால தான் நான் வந்து நிகழ்ச்சியை கொடுத்தேன். கண்டிப்பாக இணைஞ்சிருங்க, நிறைவு பாடலாக கேட்டு விடலாம். ஏன்னா 11 பாடல் வந்திருக்கு, நிறைவு பாடலாக பதிவிறக்கம் செய்து தருகிறேன். இணைந்திருங்கள் சகோதரி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு சொல்லியிருக்காங்க. அடுத்து அகிலா காயத்ரி சகோதரி குறித்து சொன்னேன், சகோ தங்களை கூறவில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சகோதரி. இயக்குனர் அவர்கள் பதிவு ஆர்ஜே விஜய் சகோதரிக்கு, உங்கள் நிச்சயம் உங்கள் பாடல் வரும், கவலை வேண்டாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஜட்ஜி. தீர்ப்பு நன்றிகள். கண்டிப்பாக ஒலிபரப்பாகும், கடைசி பாடலாக வரும். ஏன்னா கடைசியாக பதிவிட்டிருக்காங்க, அதனால் கடைசி பாடல் இது. நிறைவு பாடல்னு சொல்லலாம். நிறைவு பாடல் எனது விருப்பத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. சகோதரி விருப்ப பாடலை ஒலிபரப்பு செய்துவிட்டு எனது விருப்ப பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். தேன்மொழி சகோதரி என்ன உங்கள் நிச்சயம் அப்படின்னு ஒரு பதிவு, இயக்குனர் ஏதோ டைப் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் டைப் பண்ணிட்டே இருங்க, நான் பாடல் பதிவு போட்டுகிட்டே இருக்கிறேன். அடுத்த பாடல் படம் நீதியின் மறுபக்கம் பாடல் மாலை கருக்களில். இந்த பாடலில் வரும் பாடலை விரும்பி கேட்ட அன்பான உள்ளம் லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதீக்ஸ்கா குட்டி, ஆரணி, படவேடு ரோட், நடுக்குப்பம் இங்கிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் சரியாக 5 மணி. மாலை கருக்களில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. மாலை என தொடங்கும் வார்த்தையில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக. வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கும் அன்பான உறவு தீபாகுமார், அப்படியென்றால் எனக்கு பாடல் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரும் சகோதரி இயக்குனர் அவர்கள். ஏனென்றால் இந்த பாடலை அன்பு ஐயா உங்கள் பாடலை கேட்டுள்ளார் அப்படின்னா எந்த ஐயா கேட்டிருக்காருன்னு தெரியல. சபரி இயக்குனர் ஐயா அவரும் அவரே கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. நன்றிகள் தீபாகுமார். வரும் ஆனால் வராது, இதெல்லாம் நீங்கள் உரையாடுங்கள். இங்கே பணியின் சுமை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அப்படி இருந்தும் நேர்களின் மனது புண்படக்கூடாது. பதிவு கொடுக்குறீங்க, ஏன்னா அந்த டைம் எடுத்து நீங்கள் ஒரு பதிவு கொடுக்குறீங்க. அதை படிக்கலன்னு உங்கள் மனது கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக படிக்கணும்னு படிக்கிறேன். இல்லைனா நான் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். நன்றிகள். ஒலித்த பாடல் நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடல் நீதியின் மறுபக்கம் படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கார். என் விருப்ப பாடலை நேயர்கள் அனைவருக்காகவும் அன்போடு வழங்கிய ஆர்ஜே வீரமணி அண்ணா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி தேன்மொழி சகோதரி. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ, இனிமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி இயக்குனர் அவர்கள். தீபாகுமாருக்கு உங்கள் பாட்டோ காணும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் பதிவிடல்னு சொல்லியிருக்காங்க. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ வந்து ஜேசுதாஸ் காட்சி படம் கொடுத்துருக்கீங்க. இயக்குனர் அவர்கள் பாடல் இணைதுன்னு சொல்லியிருக்காங்க. கோவை காயத்ரி சகோதரி மனதை வருடும் கீதங்கள் சொல்லியிருக்காங்க. தீபாகுமார் மிகவும் மனதிற்கு இதமான பாடல். நன்றிகள். ஆனால் நான் வருவதற்கு முன்னே டைம் முடிந்து விட்டது அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவிட்டு அனைத்து அன்பான உள்ளங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் சேது பாடல் மாலை என் வேதனை பிரகாஷ் ஆரணி பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்க. உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது சபரி வானொலியில். கேட்டு ரசிங்கள்.

மாலையின் என் வேதனை கூட்டுதடி சேது படத்திலிருந்து ஆரணி பிரகாஷ் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கேட்டிருந்தாரு. மிக்க நன்றிகள். அருமையான பாடல். அடுத்த பதிவு பாடலில் ரசித்து மிக்க நன்றி ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. மாலையில் என் மனவேதனை கூட்டுதடி, அருமையான பாடல், இனிமையான பாடலை தேர்வு செய்த பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. நன்றிகள். ஆகாஷ் ட்ரெய்லர் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டு டெலிட் பண்ணியிருக்காரு. அன்பு நண்பரே, நீங்கள் மேலே தலைப்பை வந்து பாருங்கள். பாடல் டைம் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது பாடல் பதிவிட்டால் என்னால் பதிவிறக்கம் செய்ய முடியாது. ஏன்னா மானிட்டரில் வந்து பதிவிறக்கம் ஆகவில்லை. ஏன்னா லைவாக டெலிகாஸ்ட் ஆன் பண்ணிட்டாலே அங்கே மானிட்டர் வந்து எனக்கு பதிவிறக்கம் ஆகலை. அதனால் வந்து சிரமமாக இருக்குது, டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து ஒளிபரப்பாகும்போது பாடல் பதிவிட்டால் ஒளிபரப்பாகாது என்பதை நான் அடிக்கடிக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால் நீங்கள் யாரும் கோவச்சிக்காதீங்க, முன்னதாக பதிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பாடல் பதிவிறக்கம் ஆகிறது, ஒரு சில பாடல்கள் ஆகவில்லை. அந்த பாடல் ஆகவில்லை என்பது உங்களிடம் நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுக்கு முன்னாடி வந்து யாரனோ ஒருத்தர் பாட்டு போட்டிருப்பாங்க, அந்த பாட்டு ப்ளே ஆகிட்ருக்கோம், அந்த கேள்வி முன் வைப்பீங்க. நீங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது ஒரு நேயர் பதிவிட்டிருக்காங்க, நானும் தான் பதிவிட்டிருக்கேன், அவர் பாடல் ஒலிக்கும்போது ஏன் என் பாடல் ஒலிக்கவில்லை அப்படின்ற கேள்விலாம் முன் வரும். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து முன்னதாகவே பதிவிட்டால்தான் பாடல் ஒளிபரப்பாகும்னு நான் சொல்கிறது. இதுதான் காரணம். நான் என்ன வார்த்தை சொல்கிறேன், அந்த தலைப்பு வந்து என்ன கொடுக்குறேன்னு முதல்ல ஒவ்வொரு நேரம் யோசித்து கரெக்டாக அந்த பாடலை பதிவிடுங்க. பதிவு போடும்போதும் நம்ம பாடலை வந்து இன்னொரு நேயர் பதிவிட்டிருக்காரான்னு அதையும் கவனித்து போடுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்து போடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நன்றி. ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் விருப்ப பாடல் இன்னொரு நாள் கேட்கலாம் சகோ. நானே வந்து பனி சுமையில் பாடல் கஷ்டமாக கொடுத்துருக்கிறேன். இப்போது அதாவது பாடல் ஒலிபரப்பாகும்போது என்ன எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நான் இப்போ கொடுக்க முடியாது மீதி பாடல்னால.

இருக்காங்க. மதுரை அழகர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா. சேது படப்பாடல் அருமை, அழகு, அழகான அமைதியான காதல் பாடல், பாடல் கேட்கவே ஆனந்தம், அழகான ஒளித்தரம், பாடல் செம தூள் ஐயா, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி. சபரி இயக்குனர் அவர்கள் 100% உண்மைன்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். ஜெகதீசன் அவர்கள் பதிவு, ஐயா உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் அதாவது நான் வந்து பாட்டுக்கு வந்து போஸ்ட் போடுவேன், போடும்போது நீங்கள் பாடல்கள் பதிவிடுறாங்க நேயர்கள், நீங்கள் திரும்பவும் ஒரு போஸ்ட் வந்து நான் போடுவேன், ஏன்னா தொடங்கும் போது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அந்த போஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம் இல்லை, இரவின் மடியில் ஈரவிழிகள் இந்த போஸ்ட் போட்டாலும் சரி, நீங்கள் அந்த போஸ்ட் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். ஏன்னா அந்த பாடல் இருக்கும்போது இடையே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அங்கே பதிவு செஞ்சீங்கன்னா நான் வந்து அங்கே போயிட்டு பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன், நான் இன்றைக்கி படிக்கலை உங்களது, உங்களுடைய பதிவு நான் படிக்கவில்லை, அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே மேலே இருக்குது. அந்த மாதிரி போடாதீங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது 4 நிமிடம், 5 நிமிடம் இல்லை 3 நிமிடம் இதற்கு முன்னதாகவே ஒரு போஸ்ட்டு நான் அங்கே பார்வேட் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்கள் ஓ நிகழ்ச்சிக்கு ரெடி ஆகிட்டார், அவர் நிகழ்ச்சி கொடுக்க வராரு அப்படின்றது உங்கள் மனதில் பதிவாகும். அப்போது நீங்கள் எனக்கு வாழ்த்து சொன்னால் போதும் ஐயா, நன்றிகள். பாடல்களின் ஒளித்தரம் மிகவும் பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் தங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், மிக்க மகிழ்ச்சி ஐயா. இனிமேல் நீங்கள் அந்த அதாவது பாட்டு போடுற இடத்துல நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா எனக்கு படிக்க முடியாமல் போயிடுது. பாவம், நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பதிவு படிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அங்கே போடுவீங்க, நான் மறந்துட்டேன். இருந்தாலும் இனிமேல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 4 நிமிடம் முன்னதாக என்னுடைய போஸ்ட் வரும், வரும்போது நீங்கள் உங்கள் பதிவை, உங்கள் எண்ணத்தில் இருக்கும் பதிவை நீங்கள் தளத்தில் பதிவிட்டால் கண்டிப்பாக படிக்கிறேன் ஐயா. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில்தான். படம் சாமந்தி பூ பாடல், மாலை வேளை ரதிமாறன் பூஜை, இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தவணி அழகர், நன்றி வாழ்த்துன்னு சொல்லி அந்த பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலும் நான் கேட்காத பாடல் தான். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து பெங்களூர் அன்பு ஒரு பாடல் கேட்டிருக்காரு, அதே பாடல் ஆர்ஜே விஜய் சகோதரியும் கேட்டிருக்காங்க. உங்கள் இருவருக்கும் அந்த பாடல் ஒரே பாடலாக ஒளிபரப்பாகும், காத்திருங்கள் சகோதரி. அந்த பாடல் தான் நினைக்கிறேன், ஆமாம் அதே பாடல் தான். மாலை மலரே, மாலை பொன்னான மாலை இல்லை, மாற்றி போட்டிருக்காரு. ஓகே, நான் பார்க்குறேன் சகோதரி, அவர் பாடல்னு தான் நினச்சேன். இதோ இப்போ மதுரை அழகர் விருப்பத்தில் ஒலிக்கிறது ஒரு அற்புதமான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல், அதிகம் கேட்டிராத பாடல். சாமந்திப்பூ படத்திலிருந்து மாலை வேலை ரதி மாறன் பூஜை. இந்த பாடல் வரியில் வந்து மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒலித்தது. அற்புதமான பாடல். இந்த மாதிரி பாடலை அதான் நேற்று போட்ட பாட்டு நான் கேட்கல, இதுவும் இன்று தான் இப்போ கேட்கிறேன் முதன்முறையாக. மிக்க நன்றிகள் சார். நிகழ்ச்சியில் காயத்ரி சகோதரி இணைஞ்சி தாங்கள் பணி சுமைகளுக்கும் இடையிலும் நேயர்களுக்கு அவர்களின் விருப்ப பாடலை வழங்கி மகிழும் பிரியா வீரமணி சகோதரருக்கு மிகவும் நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சகோதரி. அதாவது ஒரு பாதையை கடக்க வேண்டும் என்றால் பாதி தூரம் போயிட்டு திரும்பி வர பழக்கம் என்கிட்ட கிடையாது. நான் அதை முழுமையாக கடந்து சென்று தான் பழக்கம். நமக்கு என்னுடைய வேலை மட்டும் நான் பார்த்தேன்னா அது ஒரு சுயமரியாதை, அதாவது சுயநலமாக நடந்து கொள்வது என்பது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் இத்தனை பேர் இணைஞ்சி கேட்குறீங்க, 10 பேர் கேட்குறீங்களா இல்லை 15 பேர் இல்லை 5000 பேர் கேட்குறீங்களா அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு வேலையை கையில் எடுத்துட்டோம், அந்த வேலையை சிறப்பாக முடிக்கணும், அதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய வேலையை இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு கூட நான் என்னுடைய வேலையை பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் நேயர்கள் வந்து இத்தனை பேர் மொபைல் வச்சுட்டு பாடல் வரும் நம்ம பதிவிட்ட பாடலில் காத்திருக்கிறீங்கள, அதனால் உங்கள் மனதை தொட்ட பாடலை நான் ஒளிபரப்பு செய்யவில்லை என்றால் அது அர்த்தமாகாது இல்லையா. அதனால் வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். நம்ம இங்கே என்ன நிலையில் இருக்கிறன்றது உங்களுக்கு ஒரு சிலது தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லோருடைய கஷ்டங்களும் எனக்கும் தெரியும். ஒரு பாடல் பதிவிட்டு நீங்கள் பாடல் கேட்க முடியலைன்னா கூட அந்த ஃபீலிங் வந்து மனசுக்குள்ளே வந்துடும், ஐயோ நம்ம பாடலை விட்டோமே கேட்கலையே. அந்த நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு அதை சாதாரணமாக கேட்கலாம், ஆனால் இருந்தாலும் வானொலியில் ஒரு பாடலை பதிவிட்டு ஒரு அறிவிப்பாளர் அந்த பதிவை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன நிம்மதி, அதுதான். நன்றி சகோதரி. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. சாமந்திப்பூ படப்பாடல் அருமை அழகு, அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நமக்கு செவிகளுக்கு விருந்தளித்த நமது அன்பு அறிவிப்பாளர் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சார். ஒரு அருமையான பாடல், அழகான பாடல் வரிகளை கவிஞர் வாலியை அழகான பாடலுக்கு அழகான இசை தர தந்தவர் மலேசியா வாசுதேவன், இசையை தந்தவர் மலேசியா வாசுதேவன். அழகான பாடலை அழகான இருக்குறள்களில் எஸ்பிபி பாலசுப்ரமணிய ஐயா உடன் எஸ்பிபி சைலஜா. மலேசியா வாசுதேவன் இசையமைச்சிருக்கார் அவர். அழகான இசை தந்தவர் மலேசியா வாசுதேவன் நான் பார்க்குறேன் சார். ஏன்னா நீங்கள் கரெக்டாக போடுவீங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக அவர் இசையமைச்சிருக்கார் இந்த பாடலுக்குன்னு போது ரொம்ப பெருமை மகிழ்ச்சி. நீங்களும் வந்து இவ்வளோ அழகாக யோசித்து ஒவ்வொரு பாடல் அந்த உங்களுடைய பாடலுக்கு கரெக்டாக எடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. நன்றிகள். சாமந்தி பூன்னு ஆங்கிலத்தில் அந்த உள்ள பேக்ரவுண்டில் வந்து பூலாம் கொடுத்துருக்காருக்க. நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. இந்த படம் 31/12/1980 இயக்குனர் MS மாதவன் இயக்கத்தில் நடிகர்கள் சிவகுமார் சோபா நடித்து வெளிவந்த படம்னு ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றிகள். அகிலா சகோதரி மாலை வேலை இனிமையான வேலையில் வேலையாக மாற்றிய அருமையான பாடல் பதிவுகள் வழங்கிய சகோதரருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி. காயத்ரி சகோதரி இப்பாடல் இதுவரை கேட்டதில்லை, அரிதான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான இசை தரம் பாடல் அருமை அழகு, அழகான பாடலை கேட்டு பதிவிட்ட அனைத்து அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். அழகான ஒளித்தரத்தில் பாடலை வழங்கியதற்கு நன்றி ஐயா அழகர். கேட்காத பாடலை கேட்டாலே ஒரு தனி சுகம்தான் ஐயான்னு ஒரு பதிவு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஜெகதீஷ் சகோ வந்து பதிவிட்டிருக்காங்க. தாங்களின் பொது நலம் மிகவும் பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்கள். தாங்கள் பணி தொடரட்டும், நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சியாக. அதாவது பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம பேச வேண்டும். அவர்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம அரவணைத்து சென்றால் மட்டுமே தான் நம்ம மனதும் வந்து சந்தோஷப்படும், நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களும் நம்மளை வந்து போற்றுவார்கள், திட்டமாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, காலையில் எனக்கு ஒரு நேயர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நான் இப்போ லைவாக சொல்ல விரும்புகிறேன். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், அவர் வந்து ஒரு சொக்க தங்கம் ஐயா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கான். அந்த பதிவு தூக்கி நான் உள்ளே போடுறேன் பாருங்கள், அது பார்வையில் தான் காமிக்கும் உங்களுக்கு. ஆனால் இதே சபரி வானொலியில் ஒரு நேயராக இருக்கிறவர்,
ஆனால் அந்த இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நட்பாக இருப்பார் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் நீங்கள் வந்து நிகழ்ச்சி வந்து எப்போ சார் கொடுக்கலாம் வரலாம், சார் எப்போவுமே உங்களுக்காக திறந்திருக்கும் இந்த வானொலி, நான் மட்டும் இயக்குனர் கிடையாது, இந்த வானொலியில் இருக்கிற அனைவருமே இயக்குனர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சுருக்காரு, என்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. அது யாரும் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அது நம்ம பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுவும் உங்கள் பொருள் தாங்க நீங்கள் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா யாராலனா? முடியாது. ஆனால் இயக்குனர் வந்து நம்ம வானொலின்னு அப்படின்னு எங்கள் வானொலின்னு சொல்லாதீங்க, அனைவருமே இயக்குனர் இந்த வானொலியில் அப்படின்னு அந்த வார்த்தையை முன் வச்சுருக்காரு. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும், எல்லாருக்கும் பாடல் கொடுக்கணும், எல்லார் பதிவும் படிக்கணும், யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னுடைய கான்செப்ட் அப்படி. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன் பதிவு படிக்க முடியாது, நான் பாடல் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது என் மனசு ஏற்றுக்கல, வேணான்னு சொல்லுது. அது சொன்ன பிறகு தான் அந்த செயலை செய்ய முடியும். ஒரு மனிதன் வந்து மனசு என்ன சொல்லுதோ, இப்போது பிரியா வீரமணிக்கு தாங்களின் பொது நலம் மிகவும் பாராட்டுக்குரியதுன்ற வார்த்தையை உங்கள் மனசு சொன்ன பிறகு தான் நீங்கள் அங்கே போட்டிருக்க முடியும். அதேமாதிரி நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் உங்கள் மனசு சொன்ன பிறகு தான் நீங்கள் போக முடியும். சாப்பிடணும்னு அந்த மனசு சொன்ன பிறகு தான் உங்களால் சாப்பிடவே முடியும். அது சொல்லலைன்னா நீங்கள் அதாவது வருஷ கணக்கில் பட்டியாக தான் கிடக்கணும். அந்த மனசு சொல்கிற வரைக்கும் சாப்பிடாமல் பசியாட தான் இருக்கணும். மனசு சொல்கிறது தாங்க வாழ்க்கை. அது சொன்ன பிறகு தாங்க உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியும், இல்லைனா செய்யவே முடியாது 100%. அது சொல்லும், அப்பப்போ சொல்லும், ஃபோன் பண்ணுங்கள், இயக்குனருக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த அறிவிப்பாளருக்கு ஃபோன் பண்ணுங்கள், பையன் ஸ்கூல் போயிட்டானா, பையனை சாப்பிட வைங்க, அவனை டைமோடு அனுப்பணும் அப்படின்னு அது சொல்லும். அப்பப்போ அந்தந்த டைமுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அது சொல்லும் போதெல்லாம் உங்கள் மூளை வந்து செயல்பட்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி ஜெகதீஷ் ஐயா வந்து பொது நலனாக நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு பாராட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னுடைய எனக்கு என் மனசு சொல்லுது, அதனால் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். மிக்க நன்றிகள். ஒரு பாடலே ஒளிபரப்பாயிருக்கும், பேசியே டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் தான், படம் நிழல்கள் பாடல். தூரத்தில் நான் கண்ட உன்முகம், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்க நேரம் 5:33:47. இதோ 47 வினாடிகளில் உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. அனைவரும் கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடலின் படம் நிழல்கள் படத்திலிருந்து தூரத்தில் நான் கண்ட உன்முகம் ஒரு அருமையான பாடல். விரும்பி கேட்ட நேயர் அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. ஆஜய் விஜய் சகோதரி, ஆஹா இதுவா பாடல் அல்ல, அருமை அருமை அப்படின்ற மாதிரி ஒரு ஆனந்தம், நன்றி. ஜெகதீசன் அவர்கள் சூப்பர் சாங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். அகிலா சகோதரி நன்றி சகோன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொய் சகோதரி, தூரத்தில் நான் கண்ட உன்முகம் சிறப்பான பாடல், ஜானகி அம்மா குரலில் மனதை உருக வைக்கும் பாடல், பாடலை தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். காயத்ரி சகோதரி, அருமையான இனிமையான பாடல், ஜானகி அம்மா குரலில் பாடலை கேட்க மனது கலங் கணக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருங்க. தேன்மொய் சகோதரி, சிறப்பு மகிழ்ச்சின்னு எஸ் ஜானகி அவர்கள் போஸ்டர் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, பாடலை கேட்பதற்கு இது மாலை நேரத்து மயக்கம் என்ற பாட தோன்றுகிறது, தோன்றும் தோன்றும் உங்களுக்கு தோன்றாமல் ஏன் செல்கிறது, தோன்றும் பாடுங்கள், தனிமையில் பாடுங்கள், நீங்களே ரசிங்கள், அந்த பாடலை கேட்கலாம், மாலை நேரத்து மயக்கம் அதை பதிவிட்டிருக்கலாம் நீங்கள், வேறு ஏதோ ஒரு பாடல் பதிவிட்டிருக்கீங்க. அகிலா சகோதரி, ஆடும் காற்றிலே புது ராகம் தோன்றுமா, நதி தீரத்தில் நதி தீரத்தில் தோன்றும் உன்முகம் அப்படின்னு அந்த பாடல் வரியை கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். காயத்ரி சகோதரி, அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் பாக்கியலட்சுமி பாடல், மாலை பொழுதின் மயக்கத்திலே விரும்பிய அன்பான உள்ளம், தேன்மொழி சகோதரி தான் விரும்பி கேட்டிருக்காங்க, தேன்மொழி முருகன் அவர்கள். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:40, 13 வினாடிகள். இதோ அந்த பாடல்.

காலத்தால் அழியாத காவிய பாடலை பாக்கியலட்சுமி படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். மாலை பொழுதின் மயக்கத்திலே விரும்பிய அன்பான நேயர் தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒலித்தது. சகோதரி பதிவிட்டிருக்காங்க, தேன்மொழி சகோதரி, தூரத்தில் நான் கண்ட உன் முகம் சிறப்பான பாடல், ஜானகி அம்மா குரலில் மனதை உருக வைக்கும் பாடல். பாடலை தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நன்றி. அகிலா ஸ்ரீதரா, விரும்பிய சொந்த தேன்மொழி முருகன் தானே போட்டிருக்கீங்க? ஓ, தூரத்தில் அந்த பாடலுக்கு அவர் கேட்ட பாடல். நன்றி சகோதரி, சாரி, மன்னிக்கவும். இந்த பதிவெல்லாம் படிச்சுட்டேன் நான், இந்த ரெண்டு பதிவுமே படித்தாச்சு. இந்த ரெண்டு பதிவும் படி தேன்மொழி சகோதரி பதிவு கொடுத்துருக்காங்க. சபரி ஐயா வானொலி இயக்குனர் அவர்கள், கீதநேசன் அவர்கள் பதிவு கொடுத்துருக்காரு. இனிமையான இதமான பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றி தேன்மொழி சகோதரி. மாலை பொழுதில் மயக்கத்திலே எனக்கு பிடித்த பாடல் சுசிலா அம்மா குரலில் இனிமையான பாடல். நான் விரும்பிய பாடலை தந்ததற்கு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி இசைத்தரம் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். காயத்ரி சகோதரி மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடல் சூப்பர் தேர்வு சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. அகிலா சகோதரியும் இணைஞ்சி அழகான பாடல் பதிவு செய்த சகோதரி தேன்மொழிக்கு நன்றி. உருக்கமான பாடல், பிடித்தவர்கள் யாருமே இருக்க, பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது, வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். உண்மையான வார்த்தைகள் சகோதரி. ஏன்னா அந்த பாடல் காலத்தால் அழியாத ஒரு பொக்கிசம் இதெல்லாம், அந்த பாடல்லாம் வந்து திரைத்துறை பாடலுக்கு அந்த காலகட்டத்தில் அப்போலாம் வந்து தியேட்டர் கிடையாது, கூரை தென்னை ஓலை போட்டு கூரை போட்டிருப்பாங்க. முன்னாடி மணல் இருக்கும், மணலுக்கு பேக் சைடில் ஒரு சிறிய சுவர் கட்டியிருப்பாங்க. அந்த சுவருக்கு பின்னாடி அதான் பெஞ்ச் இருக்கும், பலகையில் அடித்து வச்சுருப்பாங்க. அதில் தான் உட்காந்து படம் பார்த்துருப்போம் நாம். நாங்கள்லாம் அப்படி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் படிப்படியாக ஒன்றா வந்து டெக்னாலஜி முன்னேற அதுக்கப்புறம் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தியேட்டர் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து 3D 4D அந்த மாதிரிலாம் வச்சு, இது அதாவது அந்த இசை தரம் அதிகமாக இருக்கணும், தியேட்டரில் வந்து படம் வந்து ரொம்ப HD குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது. இன்று இதுக்கப்புறம் இந்த கைக்கே வேலை இல்லாமல் போகணும்னு நினைக்கிறேன். ஃபோன் வந்து இப்படி கண்ணில் பார்த்தாலே எல்லாத்தையுமே காமிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோன் எல்லாமே ஒரு பேப்பர் மாதிரியே வருது, அதை அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அதை எடுத்து திறந்துட்டு கையை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஓப்பன் ஆகும், அது சார்ஜெலாம் எதுவுமே போட தேவையில்ல, அந்த மாதிரி இருக்குது. அது இன்னும் இந்தியாவுக்கு வரவில்லை என்று நினைக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதெல்லாம் வந்துட்டால் இன்னும் வசதியாக போயிடும் நமக்கு. பர்ஸே பெருசாக இருக்குது, நம்ம பாக்கெட்டில் வைக்கிறது ரொம்ப சின்னது. தீபா குமார் அவர்கள் பதிவு, மிகவும் அருமையான பாடல், மனதை மயக்கும் ஒரு பாடல், அருமை அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. அகிலா சகோதரி இரவும் நிலவும் பாடல் படம் கர்ணன் விருப்பம் அகிலா ஸ்ரீதர். இந்த பாடலை வந்து இன்று இரவு 9 மணிக்கு என்னுடைய போஸ்டர் வரும் சகோதரி, அப்போ தான் நீங்கள் பதிவிடணும். அப்போது பதிவிட்டால் மட்டும்தான் உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும். நான் இப்போது பதிவிட சொல்லவில்லை. நேயர்கள் இரவு என்ற வார்த்தையில் பாடல் தேர்வு செய்வார்கள் நேரம் இருக்கும்போது. அதனால் வந்து அந்த இரவு என்ற வார்த்தை பதிவுக்காக மட்டும் இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன் தளத்தில். ஆனால் கீழே வந்து உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கிறேன், இன்று இரவு 9 மணிக்கு பாடல் பதிவிடவும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை படித்து இன்று இரவு 9 மணிக்கு தான் பாடல் பதிவிட வேண்டும். இந்த பாடல் வந்து நான் எடுக்க முடியாது. நீங்கள் தளத்தில் வந்து 9 மணிக்கு என்னுடைய போஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணி போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் யார் பதிவு போட்டாலும். என்னுடைய போஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணி போடுங்கள், கீழே பாட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக எனக்கு தெரியும். நன்றி. மதுரை அழகர் அவர்கள் பதிவு, இந்த மாலை வேளையில் கேட்கக்கூடிய அழகான பாடல், அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். அழகர் அவர்கள் பதிவு, மலேசியா வாசுதேவன் இசையமைத்த 3 படங்கள், 1980 சாமந்திப்பூ, 1981 பாக்குவத்தலை, 1988 ராஜாவின் பார்வையிலே. இம்மூன்று படத்திற்கும் இசை அமைத்தவர் காந்தக்குரல் மன்னன். மலேசியாவில் நிகோபார்
எனும் எஸ்டேட்டில் பிறந்தவர்தான் நம்ம மலேசியா வாசுதேவன் அப்படின்னு ஒரு அற்புதமான பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. இவ்வளோ தெளிவாக கொடுத்திருப்பது, இந்த பதிவை நான் மீண்டும் நிகழ்ச்சி முடித்து விட்டு பார்க்கிறேன். உங்கள் பதிவிற்கு நன்றிகள். நேயர்கள் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள், நான் படிப்பதை விட அவர்கள் அந்த பதிவை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் யோசிப்பார்கள். கண்டிப்பாக அருமையான பதிவு. இந்த மூன்று படமும் என்னிடம் இசைத்தட்டுக்கள் உள்ளது பொக்கிசமாக. ஆஹா, நன்றிகள் ஐயா. அதாவது அன்றைய காலகட்டத்தில் பவர் இல்லாதம்போது கையில் தான் சுற்றிட்டு பண்ணுவாங்க. அந்த ஒரு நாலரை நிமிடம் ஐந்து நிமிடம் அந்த பாடல் வந்து அந்த ரெக்கார்டு சுற்றிட்டே இருக்கும்போது அந்த மேலே வந்து அந்த முள் வந்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஹேண்டில் தூக்கி அந்த ரெக்கார்ட் மேலே வைக்கும்போது தான் அதனுடைய ப்ளே வந்து சுத்தம் சுத்தம் போது அப்போ அந்த பாடல் வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் கரண்டில் வந்தது, அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர் வந்தது, அதாவது ஒலி நாடா. அதுக்கப்புறம் வந்து விசிடி வந்தது, அதுக்கப்புறம் டிவிடி பிளேயர் வந்தது, அதுக்கப்புறம் மெமரி கார்டு ஆயிடுச்சு. இது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம், நிறைய டைம் இல்லை எனக்கு, அதெல்லாம் பேச முடியல. கண்டிப்பாக வரும் காலங்களில் பேசி சிறப்பான அதற்காகவே ஒரு நிகழ்ச்சி தேர்வு செய்யலாம். இயக்குநரிடம் இன்னும் இரண்டு மூன்று தொகுப்பாளர்களை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நல்ல தொகுப்பாளராக இருக்க வேண்டும், தமிழ் உச்சரிப்பு சரியாக பேசக்கூடிய தொகுப்பாளராக இருக்க வேண்டும் என்பது அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவர் தேர்வு செய்வார். கண்டிப்பாக இதுபோல் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்களை தொகுப்பாளர்கள் சொல்வார்கள், அதிலும் நானும் ஒருவன். கண்டிப்பாக சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அகிலா சகோதரிக்கு 9 மணிக்கு பதிவிடவும் சொல்லியிருக்கீங்க, நன்றி. அகிலா சகோதரி, டூரிங் கொட்டகை சினிமா படங்கள் அருமைதான் சகோ. அது ஒரு பொற்காலம், பயணித்தவர்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள். இடைவேளையில் ஆஹா பாப்கார்ன் முறுக்கு, அழகான நாட்கள். கண்டிப்பாக சகோதரி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதேமாரி தியேட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் வந்து அந்த முன்னாடி ஹேண்ட்பேர் வந்து அப்படியே ஒரே லைனாக இருக்கும், பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சைக்கிள் வந்து. அந்த படம் விட்ட பிறகு அந்த 10:30 மணிக்கு படம் விட்ட பிறகு வெளியே வந்தோம்னா அந்த நம்ம இந்த அட்டையில் கொடுப்பாங்க, அந்த சிகரெட் அட்டைன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம், அந்த அட்டையில் வந்து எழுதி நம்பர் போட்டு கொடுப்பாங்க, அதில் அந்த பிரேக்கில் முன்னாடி ஹேண்ட்பேரில் மாட்டி வச்சுருப்பாங்க, அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும், அதை கொடுத்துட்டு அந்த சைக்கிள் வாங்கிட்டு வரணும். நம்ம எவ்வளோ அதுக்கு பாஸு, 50 காசு, அதுக்கு 50 காசு, 2.5 மணி நேரம் 50 காசு, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். அந்த டிக்கெட்டு வாங்கும்போது அந்த கையெல்லாம் உடஞ்சிரும், அந்த சந்துக்குள்ளே 2 சந்து வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே டிக்கெட் வாங்கணும், அதுக்குள்ளே போகிறதே 3 கையை தான் போகும், அதில் பார்த்தீங்கன்னா 8 கை இருக்கும் அதுக்குள்ளே. கொடுமையான விஷயம், அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். கண்டிப்பாக அருமை அருமை அகில சகோதரிக்கு வாழ்த்துக்கள். நான் பேசினாலே டைம் ஆயிடுது, பேச வைக்கிறாங்க என்ன பண்ணுறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் நம்ம வானொலி இயக்குனர் சபரி கீதநேசன் ஐயா அவர்கள் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லவில்லை, நான் வந்து அங்கே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா சொல்லியிருக்காரு. நாடோடி காதல் படத்திலிருந்து படம் மாலை கருக்கள் வந்து என்னை மனசை மயக்குதா இல்லை என்னன்றதுன்னு தெரியல, அந்த அதுக்கு அடுத்த வரி வந்து எனக்கு ஞாபகம் வரல, நான் சொல்கிறேன் என்ற பாடல் விரும்பி கேட்ட அன்பான உள்ளம் கீதநேசன் அவர்களுக்காக. இதோ ஐயா உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். ஒரு சூப்பரான பாடல்,

ஒலித்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. நாடோடி காதல் இந்த படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நன்றிகள். இயக்குனர் பாடலை ரசித்து எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, நன்றி ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். தீபா குமார் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். ஜெகதீசன் ஐயா சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். தேன்மொழி சகோதரி மாலை கருக்களில் வந்து என் மனதை கெடுக்குதடி விறுவிறுப்பான பாடல், அரிதான பாடல், சிறப்பாக இருக்கிறது. பாடலை தேர்வு செய்த இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி. தீபா குமார் அவர்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. ஆர்ஜே விஜி சகோதரி அரிதான அழகான பாடல் இயக்குனர் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. தேன்மொழி சகோதரி உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அன்பான இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு வேலூர் அன்பு பிரேமா அவர்கள். உங்களுக்கும் மாலை வணக்கம். படம் நிலவே மலரே, பாடல் மாலை பொன்னான மாலை. இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு அன்பு பிரேமா வேலூர். அடுத்து ஒரே பாடல் வந்து இருவர் கேட்டிருக்காங்க. நம்ம ஆர்ஜே விஜி சகோதரியும் இதே பாடலையை கேட்டிருக்காங்க. இருவருக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கிறது. இதோ அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் இருவர் விருப்பத்தில் ஒலித்து சென்றது. வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலும் ஆர்ஜே விஜி சகோதரி விருப்பத்திலும் ஒலித்து சென்றது அந்த பாடல். நிலவே மலரே இந்த படத்திலிருந்து மாலை பொன்னான மாலை, வேலூர் அன்பு பிரேமா, ஆர்ஜே விஜி சகோதரி இவர்கள் விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஜெகதீஷ் அந்த பதிவு படிச்சிட்டேன். தேன்மொழி சகோதரி மாலை பொன்னான மாலை அருமையான பாடல். இந்த பாடலை கேட்க அதிக வருடங்களாக ஆகிவிட்டன. பாடலை தேர்வு செய்த நல்ல உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றி. வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. ஆர்ஜே விஜய் சகோதரி விரும்பிய பாடலை வழங்கிய ஆர்ஜே படவேடு வீரமணி அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காரு. சகோதரி ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நன்றி. தீபா சகோதரி மாலை பொன்னான மாலை. ஆம், இன்று நமது சபரி சொந்தங்களுக்கு எல்லாம் பொன்னான மாலை தான். பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் பதிவிட்ட அன்ப அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த பாடல் பதிவிடும்போது உறவுகள் தயவுசெய்து கரெக்டான நம்பர் போடுறேனா என்னன்னு அதை பாருங்கள். அதில் தவறு இருந்தால் கீழே உடனே வந்து பதிவு கொடுங்க, என்னுடைய பாடல் வந்து இங்கே வருது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா நான் வரிசைப்படி தான் பாடல் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நம்பர் வந்து யார் மாற்றி போட்டாங்கன்னு தெரியல. ஒரு பாடலுக்கு நம்பர் மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்பர் வந்து சரியாக தான் இருக்கிறது. அனைத்தும் கரெக்டாக லைனை தான் போட்டிருக்கேன் நான். அது இயக்குனரை தான் கேட்க வேண்டும். அகிலா சகோதரி பாடல் 8வது பாடல், ஆனால் 8வது நம்பர் போட்டிருக்காங்க, அது யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல. வேறொரு நேயர் வந்து எனக்கு 8ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் போட்டது நான் தான் போட்டிருக்கேன். அது இயக்குனர் தான் கேட்கணும். நிகழ்ச்சி முடித்த பிறகு நான் கேட்கிறேன். அடுத்த பாடல் யாரும் இல்லை. எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அந்த பாடல் வந்து ஏற்கனவே ப்ளே ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த பாடல் வந்தது ஒரு பழைய பாடல். அந்த பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 6:07:30. இதோ பொன்னந்தி மாலை பொழுதில் என்னவென்று இந்த பாடல் வரிகள் மூலமாக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இந்த பாடலுடன் இந்த நிகழ்ச்சி இன்று நிறைவு பெறுகிறது. இதோ அந்த பாடல் வருகிறது.

இதய வேணை படத்திலிருந்து எனது விருப்பமாக ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். பொன்னந்தி மாலை பொழுது என்ற பாடல் நிகழ்ச்சி தலைப்பு கேட்டாற்போல் அனைத்து பாடல்களும் அருமையாக நேயர்கள் விருப்பமாக நானும் கேட்டு ரசித்தேன். உங்களுடன் இணைந்து சூப்பரான பாடல்கள் அனைத்து பாடல்களும் எனது விருப்ப பாடலை ரசித்து தேன்மை சகோதரி இதுவரை சபரி சொந்தங்களுக்காக பணி இருந்தாலும் அதை நிறுத்திவிட்டு நமக்காக பாடல்களை தொகுத்து வழங்கிய படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க. நன்றிகள் சகோதரி. அடடா இப்படி அசத்துறீங்களே ஸ்டிக்கர் பதிவு. நன்றிகள் சகோதரி. தீபா அவர்கள் அருமையான பாடல் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். ஒரு காட்சி படம் தீபா அவர்கள் நன்றி சொல்லியாச்சு. அனைவருக்கும் நன்றிகள். என்னுடன் இணைந்து இதுவரை என்னுடன் இணைந்து நேயர்கள் பாடல்களுக்கு பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்தி சபரி வானொலிக்காக இன்னும் நிறைய நேயர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய சார்பாக ஒவ்வொருவரும் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் இணைத்தாலே வானொலி மிகவும் இன்னும் சிறப்பாக இது போல் பஸ்ஸு ஆர்ன சவுண்டு இந்த ரோடு ஓரம் இதெல்லாம் நிகழ்ச்சி கொடுக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. என்ன செய்வது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் நான் இதுவரை இணைந்து. அதனால் வந்து நீங்கள் யாராச்சும் சேர்த்து விடுங்க வானொலியில் வந்து, அப்போ தான் வந்து வானொலி இன்னும் சிறப்பாகும். தொகுப்பாளரும் இயக்குனர் வந்து ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் சேர்க்க வேண்டும். நல்ல தரமான, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கொஞ்சம் நல்லா படித்து கொஞ்சம் நாலேஜ் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் தமிழ் உச்சரிப்பு வந்து சரியான முறையில் பேசுகிறவங்களாக இருக்கணும். ஒரு சில வார்த்தைகள் எனக்கும் தடுமாறும், சரியாக பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. கொஞ்சம் நல்ல தொகுப்பாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் இயக்குனர் வந்து. இதுவரை என்னுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்று இரவு 9 மணிக்கு நான் போஸ்ட் போடுவேன். போஸ்ட் போட்ட பிறகு பாடல்களை பதிவிடுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் எதுவும் தெரிவிக்க வேண்டாம். படம் பாட்டு இந்த பாட்டோட போஸ்ட் மட்டும்தான், உங்களுடைய பதிவு மட்டும்தான் வரணும். வேறு எந்த பதிவும் போடாதீங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் தளத்தில் வாழ்த்துக்கள் சொல்லலாம். இன்று 20:10 உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அனைவரையும். நன்றி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றிகள்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜயஹர்ஷ்மார் அவர்கள் வணக்கத்துடன் இணைந்துள்ளார்கள். வணக்கம், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சபரி வானொலியில் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சி சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து இணைப்பில் உறவுகள் விரும்பிய விருப்பமான பாடல்களை கொடுத்து மகிழ்த்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி உயர்ந்த எண்ணங்களோடும் உன்னதமான கருத்துக்களோடும் சிந்தனையில் தெளிவோடும் செயலில் துணிவோடும் உண்மையான உணர்வோடும் நேர்மையான திறனோடும் நிகழ்ச்சியை நிறைவடுத்தி உறவுகளின் பாடல்களை எல்லாம் பூக்களின் மனமாய் புகழ்மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை சிற்பி சயனைடு குப்பி கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வழிச்சென்றது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கரூர் தங்க நகர்லேருந்து சேகர்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி. இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: மழலை பட்டாளத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணிய வாணி ஜெயராம் பாடிய
2: கபுரி மனோகரியை கண்டேன் சென்றாலும் ராதி அவள் கவிராஜ சங்கீதமே.
1: போடுங்கயா
0: ஐயா. ஐயா அட்டகாசமா பாருங்க ஐயா. ஐயா பாடகர்களே தோற்று விடுவார்கள் ஐயா. உங்கள் குரலுக்கு அந்த பாடல் நீங்கள் பாடியது சிறப்பாக இருந்தது ஐயா. முழுமையாக பாடினீர்களா, அழகாக பல பரிசுகள் கிடைக்கும் ஐயா உங்களுக்கு. நிச்சயமாக சிறப்பான ஒரு குரல் மூலம் அழகாக பாடினீர்களே, மகிழ்ச்சி. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் மழலை பட்டாளம் என்ற திரைப்படத்திலிருந்து

0: அழகான அருமையான ஒரு இதமான பாடல் ஒளிச்சென்றது. மழலை பட்டாளம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கரூர் தங்கநகர் சேகர் ஐயார் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334911 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன் ஐயா. இது ஒரு மாலை பொழுது உங்களுடன் உரையாடுவது மற்றும் மகிழ்வாக இருக்கிறது ஐயா.
0: மகிழ்ச்சி குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: இது திரைப்படத்தின் பெயர் ஐயா. அதிலிருந்து அப்படி போடு போடு அசத்தி போடு கண்ணால இந்த குத்த பாடலை இணைத்துக் கொள்ளுங்கள் ஐயா. அருமையாக இருக்கும் இந்த பாட்டினுடைய இசையின் வரிகளும். ஒரு காலகட்டத்தில் பட்டி தொட்டி எல்லாம் உழைத்த ஒரு பாடல். இதை வந்து நமது சபரி உறவுகளுக்காகவும் கல்யாணி அம்மா பாலச்சந்திர அப்பா அவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த இனிய பாடலையும் கேட்க விருப்பப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டு ஒரு இரண்டு சிந்தனையும் ஒத்துக்கொள்ளும் இருக்கிறது ஐயா. கோர்த்து விடலாமா?
0: நிச்சயமாக கூறுங்கள் ஐயா.
1: எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை. நேர்மறையான எண்ணங்களில் வாழ்க்கையை விதையுண்டு அதுவே உங்களின் வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு இட்டுச் செல்லும். அடுத்த சிந்தனை, ஒரு பறவையானது கிளியின் மீது அமர்வது கிளியின் பால் கொண்ட நம்பிக்கையே அல்ல, அதன் சிறகின் பால் கொண்ட நம்பிக்கையே. மனிதனும் அவன் வாழ்க்கையே பிறர் தன்னம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம், வாழ்க்கையே உன்னத நிலை அடைவோம். என்னுடைய சில சிந்தனை முத்துக்கள் புரிந்திருந்ததா?
0: நிச்சயமாக ஐயா, இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார். கில்லி திரைப்படத்திலிருந்து அப்படி போடு போடு.

0: தூள் கிளப்பி சென்றது அழகான துள்ளலான பாடல். கில்லி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டுமிருந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர் நிற்பத்திற்காக அந்த பாடல் வெளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சிட்டுக்குருவி சின்ன கட்டுப்பாடு.

அழகான அற்புதமான ஒரு பாடல் சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயார்னு ஒரு பேத்திற்காக அந்த பாடல்.

0: கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல் ஐயா. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார். கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள், உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்?
1: வந்து அர்த்தங்கள் ஆயிரம்ங்கிற படத்துலேருந்து எஸ்பிபி பாடின கடலோடு நதிக்கு என்ன கோபம்ங்கிற பாட்டு வேணும் சார்.
0: கடலோடு நதிக்கு என்ன கோபம், அழகான ஒரு பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் தேர்வு செய்தால் எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும். கேட்டு மகிழ்வோம். நன்றி. கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக அர்த்தங்கள் ஆயிரம், அர்த்தங்கள் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து, சரியா, அர்த்தங்கள் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து கடலோடு நதிக்கென்ன கோபம் என்று ஒரு அழகான பாடலை தேர்வு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிலையத்தில் நேரம் இரவு 8:27. இதோ பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான மென்மையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அர்த்தங்கள் ஆயிரம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா. வணக்கம் சார், நான் காணொலிக்காரன் தனபால் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்ததற்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? முதலில் அதை கூறுங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கோம், நலமா இருக்கோம். நீங்கள் நலமா இருப்பீங்க, இறைவனை பிரார்த்திக்கிறேன், நல்லதாக வேண்டிக்குவோம்.
0: நன்றி நன்றி ஐயா, வணங்குகிறோம். எங்களுக்காக ஒரு சொந்தம் வேண்டுகிறது என்பதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வணங்குகிறோம். மகிழ்ச்சி குறுங்களையா, உங்கள் விருப்ப பாடல், உங்கள் விருப்ப பாடலை குறுங்களையா.
1: விருப்ப பாடல் வந்து பவர் பாண்டிங்கிற படத்துல இருந்து வெண்பனி மலரே அப்படிங்கிற பாடல் வேணுங்கய்யா.
0: நிச்சயம் சிறப்பான ஒரு பாடலாக இருக்கும், நாங்கள் எப்பொழுதாவது கேட்போம், இப்போது உங்களால் கேட்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. சொல்லுங்கள் ஐயா.
1: பாடல் வந்து அந்த ராஜிகிரனுடைய படத்துல உள்ள கதைக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்க்கையில ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப மனசு கவர்ந்த பாடல். அதனால அதை கேட்கணும்னு தோணிச்சிங்க ஐயா. இன்னைக்கு கீதநேசன் ஐயான்ட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு
0: நன்றி நன்றி.
1: அவளோட
0: இது வயது முதிர்ந்த காதல்.
1: ஆமா,
0: சிறப்பு ஐயா. அதுதான்
1: வந்து வயது ஒரு
0: இல்லை இல்லை, அதுதான் இருந்தாலும் அது ஐம்பதிலும் ஆசை வரும் என்பது போல் அந்த
1: அது வரும். ஒரு ஒரு வயதுக்கு தகுந்த பக்குவப்பட்டு வயதுக்கு பிறகு வரக்கூடிய அதெல்லாம் அன்பெல்லாம் வந்து அதனுடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும்.
0: நிச்சயமாக, அதாவது குழந்தைத்தனமான
1: இதயங்கள் இணையும் காதல் வந்து ரொம்ப ரொம்ப இதமா இருக்கும்.
0: நிச்சயமா சிறப்பையா, இதோ நீங்கள் கேட்ட பாடல், கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி
0: நன்றி. காணாடு காத்தான் தனபால் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து வெண்பனி மலரே.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம் காணாடு காத்தான் தனபால் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல். அவருக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். வணக்கங்கள் ஐயா. எங்களையும் தேடி இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா. வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய இரவு வணக்கங்களுடன் செய்யாறு சந்திரசேகர்.
0: வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நின்ற நாட்கள் ஆகிவிட்டது.
1: நலமாக இருக்கிறேன். தாங்கள் எப்படி உள்ளீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. தங்கள் பகுதியில் மழை ஏன்னா இருக்கிறது ஐயா?
1: மழையே இல்லை, வெயில் தான் காட்டு காடுன்னு காட்டிக்கிட்டு
0: இருக்கு. ஐயோ, ஏன் ஐயா இப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் இருப்பதால் மழை பெய்யும் என்று நம்பிக்கையில் இருந்தேன்.
1: இல்லவே இல்லை மழை.
0: கேளுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: படம் வந்து தங்க தாமரைகள். பாடல் வந்து
0: எனக்கு ஒன்றாம்
1: மாமனை பாரு மாலைய போட வாராமாயி என்ற சாங்.
0: ஒரு ஒரே ஒரு மலர் மட்டும் அனுப்புங்கள் ஐயா.
1: கண்டிப்பாக
0: தங்க தாமரை ஒன்று அனுப்புங்கள், நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவோம்.
1: கண்டிப்பாக எனக்கு கிடைத்தால்.
0: ஐயோ, உங்களுக்கே இன்னும் கிடைக்கவில்லையா?
1: கிடைக்கவில்லை.
0: இதோ கிடைக்கிறது ஐயா. பாருங்கள், கேளுங்கள், வாங்கி கேளுங்கள்.
1: நன்றி நன்றி.
0: வாருங்கள் ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக தங்க தாமரைகள் திரைப்படத்திலிருந்து இது அழகான ஒரு பாடல் மாமனப்பாறு.

அருமையான அட்டகாசமான ஒரு பாடல், தங்க தாமரைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தொன்றது. இசையமைப்பாளர் அழகாக இசையமைத்திருக்கிறார். இதுவரை கேட்காத பாடல் ஐயா, சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றி. ஒலித்த பாடல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சந்திரசேகர் ஐயா விருப்பத்தில் பாடல் ஒலித்தொன்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்த வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? மதுரை மாட்டு தவணை எப்படி இருக்கிறது? சிறப்பு ஐயா, சிறப்பு. நீங்கள் இருக்கிற இடம் செழித்து இருக்கிறது, மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். நிச்சயமாக ஐயா. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாவர் அழகான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார். ஓட்டுநருக்காக, ஓட்டுநரே ஓட்டுநரே முறைக்காதீங்க என்று ஒரு பாடல். இது பஸ் கண்டக்டர் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். நம்ம ஐயா வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஜெகதீஷ் ஐயாவில் ஐயா முறைக்காதீங்க ஐயா, பாடல் கேளுங்கள் ஐயா.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அருமையான அட்டகாசமான பாடல் பஸ் கண்டக்டர் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஓட்டுநரே ஓட்டுநரே என்று அழகாக ஓட்டினார்கள் பாடலையும். விரும்பிய நேர் சொந்த மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயார் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அருமையான ஒரு பாடல் தேர்வு ஐயா சிறப்பு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். வணக்கம், நான் நங்கநல்லூரிலிருந்து பி கண்ணன், வைத்தியநாதன் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: நலமாக இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஐயா. உங்கள் நலம்
2: எப்படி? வணக்கம் ஐயா.
1: உங்கள் சொல்லுங்க ஐயா. வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் பாட்டு இதுவும் நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிக்கும். பழனிங்கிற பழைய திரைப்படம், பழனி, சிவாஜி கணேசன் நடிச்ச படம்
0: பழனி. ஆமாம். அதுல
1: இன்னும் சுசீலாவும் பாடிய ஒரு டூயட் சாங் தான் அது. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணான்னு வரும், நல்ல பாட்டு அது. கண்ணதாசன் பாடல் வரிக்கு எம் எஸ் விஸ்வநாதனும் ராமூர்த்திய சேர்த்து இசையமைத்திருப்பாங்க.
0: இன்னும் பழனி படத்துல
1: இன்னொரு பாட்டு, வட்ட வட்ட பாறையிலே வந்து நிற்கும் வேளையில் கோவிந்தராஜன்
0: சிறப்பையா.
1: அப்புறம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இதயம் இருக்கின்றதே தம்பி அப்படின்னு ஒரு பாட்டுக்கு. அப்புறம் ஒரு ஃபேமஸான பாட்டு, ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், நாலு பேர் பாடுவாங்க.
0: அருமை அருமை. மத்த பாடலுமே அழகாக புட்டு புட்டு வைத்து விட்டீர்கள் ஐயா.
1: சிறப்பு பாட்டுமே அட்டகாசமான பாட்டு, படமும் நல்லா இருக்கும்.
0: சிறப்பு ஐயா, சிறப்பு. உங்கள் திறமை யாருக்கு வரும் இது வருகிறது? உங்கள் பழனி படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது உள்ளுக்குள்ளே
1: உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல
0: உள்ளத்திற்குள்ளே. சிறப்பையா,
1: இது

0: சுசீலா அட்டகாசமா பாடி இருப்பாங்க
1: உங்களை கூப்பிட்டு. நீங்களும்
0: சென்னை
1: நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரில் உற்பத்திற்காக பழனி திரைப்படத்திலிருந்து

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:54. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டும் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ 8-2-7-0-3-3-0-4-9-1 மீண்டும் 8-2-7-0-3-3-0-4-9-1 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இப்பொழுது கேட்டு சென்ற அந்த சொந்தம் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாருன்னு ஒரு பத்திரிக்கையாக

0: பழனி என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல், அருமையான ஒரு பாடல், விரும்பிய நேர் சொந்தம் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாருன்னு இருப்பதற்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: திரைப்படத்திலிருந்து மலர்களே மலர்களே
0: அழகாக பாடினீர்கள் நீங்களும். நன்றி, நன்றி. சிறப்பு, அருமை. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அழகாக பாடினார்கள் ஏ ஓர் ஆயிரம் என்று. மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் அழகான பாடல். நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இரவு வணக்கம் கூறி நிறைவு நேயராக இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்தில் இருந்து சங்கர்.
0: என்ன நேரம் ஐயா?
1: நிறைவு
0: நேரம். இன்னும் நிறைய நேரம் இருக்கிறார்கள் ஐயா.
1: இன்னும்
0: இருக்கிறார்கள் ஐயா, வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைவு நேயர்கள் இல்லையா, இன்னும் இருக்கிறார்கள். குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல் இதுவரை காத்திருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி, மன்னிக்கவும் ஐயா. குறுங்கள் உங்கள் பாடல்.
1: என்னுடைய விருப்ப பாடல் வந்து பி என் விக்ரம் அவர்கள் நடித்த மீரா திரைப்படத்திலிருந்து ஓ பட்டர்ஃப்ளை என்ற பாடல். சில வரிகளை பாட விரும்புகிறேன்.
0: பாடுங்கள் ஐயா, முழுமையாக பாடுங்கள் ஐயா, கேட்டு மகிழ்கிறோம்.
1: பட்டர்ஃப்ளை

உனக்காக பிறந்தேன் மனதின்.

0: ஏன் சிறகை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்த சிறகை
1: ஐயா அப்படியே மெய் மறந்து விட்டேன் ஐயா. நீங்கள் இன்னும் பாடலை பாடிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. அருமை அட்டகாசம் அசத்தலான அரு குரலில் பாடினீர்கள். நன்றி நன்றி.
0: நிறைய வரிகள் இருக்கு, ஆனா நான் எடுத்து வச்ச வரிகளை மட்டும் நான் பாடினேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்.
1: நிச்சயமாக ஐயா, அழகாக பாடினீங்க ஐயா. பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில்? தினம் அந்த புதன் வெள்ளி ஞாயிறு மூன்று நாட்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் ஐயா. உங்கள் குரலில் நாங்கள் பாடல் கேட்க ஆசைப்படுகிறோம். நன்றி, வாருங்கள் ஐயா. நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் அழகாக பாடினார்கள். ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்று நம் செவியோரும் பறந்து வந்தது அவரின் இசையில் அந்த பாடல். நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதோ

0: அழகாக பறந்து வந்தது. மீரா திரைப்படத்திலிருந்து ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கரையார் விருப்பத்தில் அந்த பாடல். கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசம் கைலாசம் மீண்டும் இணைகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா.
1: சொல்லுங்க
0: ஐயா. கன்னி பருவத்திரை படத்தில் இருந்து நிச்சயமாக அழகான ஒரு பாடல் ஐயா, கேட்டு மகிழ்வோம். அப்படிங்களா ஐயா?
1: எல்லா பாட்டுமே
0: சூப்பர்.

எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பாடல் தானே ஐயா? அது என்ன பாடல்? கன்னி பருவத்தில் பட்டு வண்ண ரோசாவும் தானே ஐயா? அதுதான் ஐயா எங்களுக்கு, எங்களுக்கு அது மட்டும் தானே அதிகமாக பரிச்சயமான பாடல். பட்டு வண்ண ரோசாவாம், நாங்கள் சோகல் பாடலாக கேட்போம், நீங்கள் கில்மா பாடலாக தெரிவு செய்கிறீர்கள் ஐயா. நிச்சயமாக ஐயா கேட்டு மகிழ்வோம், நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா நிருபத்திற்காக அழகான ஒரு பாடல் தேர்வு செய்திருக்கிறார்.

0: உற்சாகமூட்டும் அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கன்னி பருவத்திலே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் உறுப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கரூர் மாவட்டம் சுற்றுலா பேசுறேங்க சார். எனக்கு சிவப்பு ரோஜாவில் வந்து பாட்டு வேணும். இது மேயர் ஒருத்தர் வந்து முதல்ல இதெல்லாம் பேசினாரா சார், ராஜலிங்கம்னு?
0: ஆமா, அவங்க வந்தாங்க, வந்தாரு, ஓடிட்டாரு, பாட்டு கேட்கறதவே ஓடிட்டாரு.
1: ஐயோ, நாங்கதான்
0: சார் அறிமுகப்படுத்தீங்க. பாடல் கேட்கறதுக்கு வந்தாரு, வந்தவர் காணாமல் போய்விட்டார். அப்படியே வந்தார், பாடலை சொன்னார், கேட்கவில்லை, ஓடிவிட்டார். இருங்கள் ஐயா என்று அவர் பாடல் சொன்னார், ஓடிவிட்டார். இதில் நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் தோகைமலை தெலுங்குப்பட்டி சுசிலா அவர்களின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து. ஆம், விரும்பிய நேர் சொந்தம், கரூர் மாவட்டம் தோகைமலை தெலுங்குப்பட்டி சுசிலாம்மா அவர்களின் குரலில், மன்னிக்கவும், அவர்கள் விருப்பத்தில் பாடல், அழகான ஒரு பாடல், நினைவோ ஒரு பறவை என்று பறந்து வந்தது அவர்கள் விருப்பத்தில். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? மாயவன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க.
0: மகிழ்ச்சி ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: ஓடக்கார மண்ணெடுத்து அந்த
0: ஓடக்கார மண்ணெடுத்து
1: மண்ணெடுத்து ஒன்னாட செஞ்சு வச்சு அந்த பாட்டுக்கு பாடலாம்.
0: அழகான ஒரு பாடல் ஐயா, சோக பாடலாக இருந்தாலும் சுகமான பாடல் ஐயா, சிறப்பு இது வருகிறது. கரூர் மாயவன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் ஓடக்கார மண்ணெடுத்து 100 ரூபா செஞ்சு வச்சேன்.

அருமையான ஒரு பாடல், சோக பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. இப்பொழுது கரூர் வாங்கல் பகுதியிலிருந்து மாயவன் ஐயர் விரும்பிய அந்த ஓடக்கர மண்ணெடுத்து இதோ

சோகமான ஒரு பாடல், சுகமான பாடல். அந்த சோகத்திலும் சுகம் கலந்திருந்தது. ஓடக்கர மண்ணெடுத்து என்று அழகான ஒரு பாடலை அழகாக கேட்டுச்சென்றோம். விரும்பிய நேர் சொந்தம், கரூர் வாங்கல் பகுதியிலிருந்து மாயவன் ஐயா அவரின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல் உங்களால் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:42. இந்த நிமிடத்தில் நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள் நேர் சொந்தங்களே. அதன் வரிசையில் ஒரு நேர் சொந்தம், வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள். நீண்ட நேரமாக நிகழ்ச்சியில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நேர் சொந்தங்கள். நிறைவாக நீங்கள் வந்து, அதாவது ஒரு விஐபி, முக்கிய புள்ளியை கடைசியாகத்தான் கூப்பிடுவார்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். அப்படியே பாடிவிடுங்கள், முடித்து விடுவோம். நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து வந்தனம் எனக்கும் மிகவும் பிடித்த பாடல்.

அழகான ஒரு பாடல், வாழ்வே மாயம். ஆம், நிச்சயமாக வாழ்வு ஒரு மாயமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது அனைவருக்கும். அழகான ஒரு பாடல், வந்தனம் என் வந்தனம் என்று பாடலை விரும்பி சென்றார்கள். தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்கள் கூறியபடி நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக, இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் பலர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வேளையில், இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10 மணியளவில், இரவு 10 மணியளவில் இரவு என்று தொடங்கும் பதத்திலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர காத்து கொண்டிருக்கிறது. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் தொகுத்து வழங்க இருக்கிறார்கள், இரவின் மடியில் ஈர விழிகள். இரவின் மடியில் ஈர விழிகள் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக இரவு 10 மணியளவில் இரவு என்ற பதத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

0: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் உறவுகள் இரவு என்ற தலைப்பில் பாடல்களை பதிவிட்டு காத்திருக்கும் அன்பான உறவுகளை அன்போடு வரவேற்கிறேன். பண்பலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, சபரி வானொலி, சபரி இணையதள வானொலியில் உங்கள் ஆர்ஜே பிரியா வீரமணி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். அனைவரும் சாப்பிட்டீங்களா? இன்றைய நிகழ்ச்சியில் இரவு என்ற தலைப்பு, பாடல்கள் கேட்காத பாடல்கள் உறவுகள் பதிவிட்டிருக்காங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிகழ்ச்சியில் மோகனரங்கன் சார் வந்து இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. தேன்மொழி சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை அழகர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. சிங்கர் சிவராமனையா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்து சொல்லிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் மௌனராகம் படத்தில் பனி விழும் இரவு இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. அதே போன்று பாரதி சகோதரியும் அதே பாடலையே விரும்பி கேட்டிருக்காங்க. வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனபால். விருப்ப பாடல் பனி விழும் இரவு, படம் மௌனராகம். இந்த படத்தில் அவங்களும் கேட்டிருக்காங்க சகோதரியும். இருவருக்காகவும் ஒலிக்கிறது. இப்போது நேரம் 10:39 வினாடிகள். நிகழ்ச்சியில் இதோ முதல் பாடலாக வருகிறது, கேட்டு ரசிப்போம்.
1: ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒரு அற்புதமான பாடல். பனி விழும் இரவில் நனைந்தது நிலவு, அங்கே இளங்குயில் இரண்டு, என்ன அப்படின்ற ஒரு பாடல் வரி. கவிஞர் அற்புதமாக அந்த பனியை மையப்படுத்தி நிலவுக்கு கொண்டு சென்று இருவருக்குமான அந்த பாசப்பிணைப்பை சிறப்பாக வர்ணித்து எழுதியிருக்கிறார். மிக்க நன்றிகள். விரும்பி கேட்ட நேயர் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து தான் கேட்டிருந்தார். மௌனராகம் படத்திலிருந்து பனி வீழும் இரவு, அருமையான பாடல் சார். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு மோகனரங்கன் சார். பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி சார். அருமையான பாடல் தேன்மொழி சகோதரி. பனி விழும் இரவு, இனிமையான பாடல். பாடலை விரும்பி கேட்ட பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்காக பாடலை வழங்கியதற்கு அறிவிப்பாளருக்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கீங்க. இருவருக்குமான பாடல், ஒரே படத்திலிருந்து ஒரே பாடல் கேட்டாங்க பாரதி சகோதரியும் மோகனரங்கன் ஐயா அவர்களும். இருவருக்கும் நன்றி. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. கவிஞர் வாலி வரிகளில் பாடல் அருமை, அழகு, அழகான இசை. இளையராஜா அழகான பாடலை அழகான இரு குரல்களில் எஸ்பிபி உடன் எஸ் ஜானிக்கு பாடியிருக்காங்க அப்படின்னு ஒரு அருமையான தகவலை சொல்லியிருக்காரு. நன்றி, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் ஐயா உங்கள் தகவலுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து இரண்டாவது பாடல், இனிய இரவு வணக்கம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் திரைப்படம் ஒரு தலை ராகம் பாடல் வரி. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். இந்த பாடல் குழந்தையை மையப்படுத்தி எதிர்மறை வார்த்தையாக எழுதியிருப்பார் டி ராஜேந்தர் அவர்கள். அந்த எதிர்மறையான இலக்கியத்தில் அமைந்த பாடலை இதோ கேட்டு ரசிக்கலாம். சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலிக்க நேரம் 10:11, 12 நிமிடம். இதோ வருகிறது, குழந்தை பாடும் தாலாட்டு. இருவரும் எப்படி தாலாட்டுகிறார்கள் எதிர்மறையில் எழுதியிருக்கிறார் டி ராஜேந்தர் அவர்கள். அந்த பாடலை கேட்டு ரசிங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி சபரி இணையதள வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில் ஈரவிழிகள் இனிய இரவில் இதமான பாடல்களை தாளாட்டி செல்கிறது. அனைவரது பாடல்களும் அற்புதமான பாடல். ஒலித்த பாடல் சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான். ஒரு தலை ராகம் படத்திலிருந்து இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம் என்ற அற்புதமான பாடல். டி ராஜேந்தர் அவர்கள் எழுதிய பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சிங்கர் சிவராமன் ஐயா. ஒரு அருமையான பாடல், காட்சி படம் கொடுத்துருக்காரு. பாடல் தந்தமைக்கு மிக்க நன்றி. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஒரு காட்சி படத்தோட எஸ்பிவி ஐயாவோட போட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி இணைஞ்சிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. சிங்கர் சிவராமன் ஐயா, இதெல்லாம் நீங்கள் அந்த எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் இந்த பாடலுக்கு இது கரெக்டாக பொருத்தமாக இருக்குதுன்னு தேர்வு பண்ணி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? எப்படி தான் எடுக்கிறீங்கன்னு தெரியல. மிக்க நன்றி ஐயா. தேன்மொழி சகோதரி, இது குழந்தை பாடம் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம், அருமையான பாடல், எஸ்பிபி குரலில் மனதை வருடி செல்லும் பாடல், சிறப்பு அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், மூன்றாவது பாடல், இரவின் மடியில் ஈர விழிகள். படம் கற்பகம் பாடல் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு. அந்த பாடல் வரியில் பி ருக்மணி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது சபரி இணையதள வானொலி. ஆயிரம் நிலவில் எப்படி ஆயிரம் இரவு வருவதுண்டு, ஆனால் அந்த ஒரு இரவை யாரால் மறக்க முடியுமா? அதுபோன்று கவிஞர் ஒரு அற்புதமாக மறைமுகமாக எழுதியிருப்பார். அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம்.

மிக்க நன்றிகள் அன்பு. மடிப்பாக்கம் சாரி சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா ஒரு பதிவு பாடலை ரசித்து கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல், இதெல்லாம் காலத்தால் அழியாத காவிய பாடல், ரொம்ப மெலோடியான பாடல். நன்றிகள், நன்றிகள் அம்மா. தேன்மொழி சகோதரி கற்பகம் படப்பாடல் அருமை, பாடல் சுசிலா அம்மா குரலில், பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. கவிஞர் வாலி வரிகள் அருமை, அழகான இசை எம்எஸ்வி அழகான குரலில், பி சுசிலா அருமையான ஒளித்தரத்தில், பாடல் செம்மையாக இருந்தது, நன்றி வாழ்த்துக்கள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பதிவுக்கு நன்றி. அடுத்த பாடல் படம் கண்ணீர் பூக்கள், அதாவது கண்ணீர்லே பூக்கள் இருக்குதுன்னு ஒரு படத்தை வந்து அப்போவே அந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசித்து கண்ணீர் பூக்கள்னு அந்த தலைப்பு வைத்தால் அதற்கு கதை எப்படி எழுதுவது, அதற்கு பாடல் வரிகள் எப்படி கோர்ப்பது என்று கவிஞர்கள் எப்படி யோசிச்சிருப்பாருங்கன்னு இந்த பாடலை கேட்டால்தான் தெரியும். பாடல் இரவும் பகலும் ஒருவன், இரவும் பகலும் ஒருவன், அது பே சுட்டும் போட்டிருக்கணும். நினைவை இசையுடன் இணைந்து மதுரை, ஓ இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர், நன்றி வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது கண்ணீர் பூக்கள் படத்தின் பெயர், பாடல் வரி இரவும் பகலும் ஒருவன் நினைவை, இந்த பாடல் வரியில் இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர், நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பே சுட்டு போடுங்களா ஐயா, ஒருவன் நினைவைன்னு இருக்குது இல்லையா, பே சுட்டுருங்க கொஞ்சம், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் படிக்க வசதியாக இருக்கும். அடுத்த பதிவு எதுவும் இல்லை. இப்போது கண்ணீர் பூக்கள் எப்படி அந்த படத்திலிருந்து அந்த பாடல் இருக்கிறது என்பதை அரிதான பாடலாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:26 13:00. இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் அரிதான பாடல். பாடல் முழுமையாக ஒளிபரப்பாச்சு என்னன்னு தெரியல, இங்கே ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கு. மறுபடியும் அந்த பாடலை ப்ளே செய்கிறேன்.

மதுரை அழகரையா, இந்த பாடல் நேரம் குறைவாக இருக்கிறது. உங்களுக்கு அடுத்த பாடல் ஒலிபரப்பு செய்துவிட்டு அந்த பாடலை முழுமையாக ஒலிபரப்பு தருகிறேன். இணைந்திருங்கள் ஐயா.

0: causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: ஒலித்த பாடல் மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில், அதாவது நேரம் குறைவாக இருக்கிறது அது, அதனால் பதிவிறக்கம் செய்து அடுத்த பாடலாக உங்களுக்கு தருகிறேன். இணைந்திருங்கள் சார். அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில், பாடல் இரவு பாடகன் ஒருவன் வந்தான். இந்த பாடல் வரியில் ஊருக்கு உழைப்பவன் விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் இதை வருகிறது. இந்த பாடலும் அரிதான பாடல்தான். இதான் அந்த பாடல் கேட்டு ரசிப்போம்.

ஒலிக்கும் பாடல் அதுவும் குறைவாக தான் இருக்கிறது. நேரம் கவனிக்கவில்லை, கொஞ்சம் வேலையாக இருந்தேன். பதிவிறக்கம் செய்யும்போது அந்த பாடலை முழுமையாக பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்புகிறேன். இப்போது அழகர் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது, அந்த பாடல் முழுமையாக கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் கண்ணீர் பூக்கள் படத்திலிருந்து ஒலித்தது. ஏன்னா அந்த பாடல் வந்து குறைவாக எடுத்துட்டேன், கொஞ்சம் நான் வேலையாக இருந்தேன், அதனால் வந்து கவனிக்கலை. இரண்டு பாடலும் அதே நேரம் தான் காமிக்குது. இப்போது சரியாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணீர் பூக்கள் படத்திலிருந்து இரவும் பகலும் ஒருவன் நினைவை இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தார் மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள். இந்த பாடலும் நான் கேட்டதில்லை. ஒரு அற்புதமான பாடல். நிகழ்ச்சியில் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜானகி கவிஞர் வாலி எழுதியிருக்காரு. இசை சங்கர் கணேஷ். 1981 வெளியான படம் இது. 10/4/1981 போட்டிருக்காங்க. கேட்காத பாடல் இது, அதிகம் கேட்காத பாடல். நன்றிகள். அதுக்கடுத்த பதிவு சகோ, நான் விரும்பிய பாடல் வரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. உங்கள் விருப்ப பாடல் அதான் குறைவாக எடுத்திருக்கேன் சகோதரி. இப்போது சரியாக வரும் அடுத்த பாடல் உங்கள் பாடல் தான். மதுரை அழகர் ஐயா, இந்த பாடல் இல்லை. இந்த பாடல் இல்லைங்களா? பாடல் அருமை, இந்த இரவு பொழுதில் அழகான பாடல்னு விஜி சகோதரி கொடுத்துருக்காங்க. நன்றி தேன்மொழி சகோதரி. நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி. ஆர்ஜே வீரமணி சகோதரருக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க சகோதரி. உங்கள் பாடல் வருது, அது முழுமையாக வருதா என்னன்னு தெரியல. 5 பாடலில் டைமிங் கம்மியாக தான் காமிக்குது. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. இந்த படம் ஊருக்கு உழைப்பவன் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு மதுரை அழகர் அவர்கள். கண்ணீர் பூக்கள் படப்பாடல் அருமை அழகு அழகான ஒளித்தரத்தில் பாடலை வழங்கிய அன்பு ஐயா பிரியா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை பூங்குயலன், அழகான பாடலுக்கு அழகான இசை சங்கர் கணேஷ், அழகான பாடலை அழகான குரலில் எஸ் ஜானகி. ஆனால் பாடல் கற்பனை பூங்குயலனா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலின்னு போட்டிருக்காங்க. நம்ம உங்களுக்கு ஒன்றா இதில் ஷேர் பண்ணுறேன். யூடியூப்பில் எப்படி ஒன்றாலும் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியல. எதை நம்ம எதை கரெக்டாக தேர்வு செய்கிறதுனே புரிய மாட்டேங்குது. இதில் வந்து இது இப்படி தான் வருது ஐயா. நன்றிகள். பரவாயில்லை. அழகர் அவர்கள் பதிவு. இரவும் பகலும் அப்படின்னு அந்த ஸ்டில்லு கொடுத்துருக்காரு. நன்றி. ஓகே ஐயா, பாடல் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நன்றிகள். நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி தான். ஏன்னா நான் அதை மறுபடியும் கூட தேடி கண்டுபிடிச்சி நேரமானாலும் பரவாயில்லை அப்படின்னு கொடுத்துருக்கேன். தேன்மொழி சகோதரி, எனக்கு பாடல் விட்டு விட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒலித்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான். இரவு பாடகன் ஒருவன் வந்தான் ஊருக்கு உழைப்பவன். இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான். சகோதரி, இந்த பாடல் யூடியூப்பில் 4 பாடல் எடுத்தேன், அதே டைம் தான் 2:08 தான் ஒளிபரப்பு போட்டிருக்காங்க. அதேமாரி கூகுளில் செக் பண்ணாலும் அங்கே அப்படி தான் காமிக்குது. அந்த பாடலுடைய வரியே அவ்வளோதான் எழுதியிருக்கார் கவிஞர். நன்றிகள் சகோதரி, ஒரு அருமையான பாடலுக்கு. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் நவராத்திரி படத்திலிருந்து பாடல் இரவினில் ஆட்டம். இந்த பாடல் வரியில் ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி கௌசல்யா ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் பதிவு கொடுத்துருக்காரு. இதோ வருகிறது அவர் விருப்ப பாடல், கேட்டு ரசிக்கலாம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஒலித்த பாடல் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விருப்பத்தில் தான் நவராத்திரி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நன்றிகள் சகோ. பாடலை அவர் கேட்டாரா என்னன்னு தெரியல. தேன்மொழி சகோதரி நன்றாக கேட்கிறதுன்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நினைஞ்சி இரவனில் ஆட்டம் பகனிலில் தூக்கம் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் எங்கே போனேன்னு தெரியல, வரவே இல்லை. பாடல் வந்து உறவுகள் பதிவிடும்போது தயவு செய்து நான் போஸ்ட் போட்ட பிறகு அந்த வாய்த்து பதிவு அங்கே போடாதீங்க. அதேமாதிரி பாடல் வந்து மேலே யார் போட்டிருக்காங்கோ அந்த பாடலை நம்ம திரும்பவும் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கணும். நீங்கள் அப்படி பதிவிட்டால், ஒரு நேயர் பதிவிட்ட பாடல், நீங்களும் அதே பாடல் பதிவிட்டால் அவருடைய நம்பர் அதே நம்பர் தான் நான் போடுவேன். இரண்டு பேருக்கும் ஒரே பாடல் தான் ஒளிபரப்பாகும். ஏன்னா திருப்பி மறுபடியும் வந்து எடிட் பண்ணிவிட்டு இல்லை அதை விட்டுட்டு கீழே போய்ட்டு இன்னொரு பாட்டு போடுறது அந்த மாதிரி போட்டிங்கன்னா மேலே இருக்கிற பாட்டை நான் டவுன்லோட் பண்ணும்போது உங்களது சீரியல் வந்து மாறுது, மாறும்போது அதை ப்ளே பண்ணுறது கஷ்டமாகுது. அதனால் நீங்கள் கரெக்டான பாடலை தேர்வு செய்து சரியான நேரத்தை பயன்படுத்தி அந்த தளத்தில் வந்து கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக பாடல் எடுக்க வசதியாக இருக்கும். நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் அன்பான இனிய இரவு வணக்கம். படம் நெருப்பிலே பூத்த மலர். நெருப்பில் எப்படி பூக்கும்? பூமியில் பூக்கும் பூக்கள் செடியாக வந்து பூவாக மலரும். அதை பெண்கள் அழகாக கிள்ளி கொண்டையில் வைப்பாங்க. ஆனால் நெருப்பிலே பூத்த மலர் அப்படின்னா புதுசாக இருக்குது இந்த பாடல். படமே படம் இது கேள்விப்பட்டதே கிடையாது. இதை பாடல் வரி இரவினில் பனியினில் இருவரும், அதாவது இரவில் பனியில் இருவரும். அந்த இருவரும் எப்படி ரசித்து பாடலை, அதாவது இருவரையும் மையப்படுத்தி அழகாக எப்படி எழுதியிருப்பார் அந்த இரவு பனியினில் அப்படின்ற வரியை வச்சு இருவரும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி காதலில் கொண்டு சேர்த்திருப்பார்கள் இந்த பாடல் வரியில். ஒரு ரெண்டு லைன் தான் நான் கேட்டேன். விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் வருகிறது அந்த அற்புதமான பாடல். கேட்காத பாடல் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:57:38. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

நெருப்பிலே பூத்த மலர், அருமையான பாடல் தானே. ஆனால் இந்த பாடல் எப்போ எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் இரவு என்ற வார்த்தை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பாடல் வந்திருக்குமா கேட்டிருக்க முடியுமா அனைவரும் என்று தெரியவில்லை. அந்த இரவும் தலைப்பு வைத்ததனால தேடி எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாடலை. நன்றிகள், ரொம்ப சூப்பரான பாடல். இறைவனில் பணியினில் இருவரும் இந்த பாடல் வரியில் அன்பு பிரேமா வேலூர்லேருந்து கேட்டிருந்தார். அதில் ஒரு வரி வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. இதயத்தில் ஒளி ஒன்று தெரிந்தால் எண்ணம் விடுவதில்லை. அந்த வரி வந்து எவ்வளோ அழகாக கற்பனை பண்ணி அந்த கவிஞர் எழுதியிருக்காரு. யார் எதுனாங்கன்னு தெரியல, நான் பார்க்கல. அருமையான பாடல், நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, இரவினில் ஆட்டத்துக்கு சபரி கீதன் ஐயா அவர்கள் பதிவு ட்ராக் பண்ணி போட்டிருக்காரு. நன்றி நண்பரே, பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் நன்றிகள்னு சொல்லியிருக்காரு. நன்றி தேன்மொழி சகோதரி, சிறப்பான பாடல், அருமை அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். வானொலி இயக்குனர் பதிவு கொடுத்துருக்காரு, இறைவனில் பணியினில் இருவரும் இந்த பாடல் வந்து சிறப்பு, இதுவரை கேட்டிராத பாடல், சூப்பர்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், இதுவரைக்கும் நானும் கேட்டதில்லை. கிட்டத்தட்ட இந்த படத்தில் இந்த மதுரை அழகர் அவர்கள், அன்பு பிரேமா, சிங்கர் சிவராமன், இவங்க மூணு பேரும் மேக்ஸிமம் இதில் அதிகமாக கேட்காத பாடல் தான் பதிவு போடுறாங்க, அந்த பாடல் கொடுக்குறாங்க நமக்கு. நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு பெங்களூர் அன்பு, சாரி அது பெங்களூரில் அவர் பணிபுரிஞ்சிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலங்கள். அதனால் அந்த மனசில் அப்படியே பதிவாயிடுச்சு எனக்கு, அது மாற்றிக்க முடியல. வேலூர்லேருந்து அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. இறைவனில் பணியினில் ஜெயச்சந்திரன் சார், வாணி ஜெயராம் அம்மா பாடிய நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் அன்பு. அருமையான பாடல், கேட்டிராத பாடல். அந்த பாடல் வரிகள்லாம் கவிஞர் வந்து காதல் வரிகளாக அப்படியே அந்த காதல் கவிதைகளை உள்ளே தூக்கி வச்சு அப்படியே மூடி வச்சிருக்காரு. ஒரு பொக்கிசமான பாடல், மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் அகிலா ஸ்ரீதர் அவர் விரும்பி கேட்ட பாடல். இரவு விடிந்து விடும் பாடல் வரி, பாடல் அன்பு கரங்கள், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

பாடல் முடிந்த நேரம் 11:09:51. ஒரு அருமையான தத்துவ பாடல். இரவு முடிந்துவிடும் பாடல், சூப்பரான பாடல். அன்பு கரங்கள் படத்திலிருந்து அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. விரும்பி கேட்ட நேயர் பாடலை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, நாம் கேட்டு ரசிக்கலாம். இரண்டு பேர் மட்டும் ஆன்லைனில் இருக்காங்க, சபரி வானொலியை கேட்டுக்கொண்டு. மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு அவர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க ஒரு பாடல். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை என்ற பாடல் வேணும்னு கேட்டிருக்கீங்க. இரவுக்கும் பகலுக்கும் இரவில் என்ன வேலை என்று இதோ இந்த பாடல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள். இது சபரி இணையதள வானொலி.

ஒலித்த பாடல் இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் ஒலித்து சென்றது அந்த அழகான பாடல். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை என்ற பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். பாடல் வரியில் வந்து இரவும் பகலும் என்ற படத்திலிருந்து விரும்பிய சொந்தம் கும்பகோணம் மனோகரன் அண்ணா, அனுசியா அக்கா, ராஜேஷ் சகோதரிகள் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்புங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. இயக்குனர் அவர்கள் பதிவு, எனது விருப்ப பாடலை வாங்கியமைக்கு மிக்க நன்றி, நன்றி ஐயான்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் இயக்குனர் ஐயா, 100% உண்மைன்னு சொல்லியிருக்கீங்க. இதோ அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ஒழித்த இந்த அழகான தத்துவ பாடலை தேன்மொழி சகோதரி ஆர்ஜே அனுசிகா அனுசியாவா அனுசியா அவர்கள் விருப்பத்திற்காக பாடலை கேட்டிருந்தாங்க. தேன்மொழி சகோதரி, இரவு வரும் பகல் வரும் உலகம் ஒன்றுதான், இந்த பாடலில் கவிஞர் அழகாக கண்கள் இரண்டு தான் ஆனால் காட்சி ஒன்றுதானே அப்படின்ற ஒரு அற்புதமான வரிகள்லாம் எழுதியிருக்காரு. தத்துவ பாடல் மிக மிக சிறப்பு, நன்றிகள். தேன்மொழி சகோதரி சிறப்பான குரல்களில் துள்ளல் இசை பாடல் தந்த பாடல் தேர்வு அருமை அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் தான் தேர்வு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் அந்த பாடலை பதிவிட்டுருக்கீங்க. தேன்மொழி சகோதரி உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ஐயா, தத்துவ பாடல் உண்மைதான் ஐயா, அருமையான தத்துவ பாடல், ஒவ்வொரு வரியும் முத்து முத்தாக எழுதியிருப்பார் கவிஞர், சிறப்பான பாடல். இயக்குனர் அவர்கள் ஒரு பதிவு, அறிவிப்பாளர் அவர்கள் இரண்டு நபர்கள் தான் ஆன்லைனில் உள்ளார்கள் என்று சொன்னார்கள், சொன்னீர்கள். நானும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் அவருக்கு தெரியாதல்லவா இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் என்று. சூப்பர், அருமை சார், நன்றி. என்னது கனாடு காத்தான் தபாலா தனபால், அது என்ன சார் புரியல, கனாடு காத்தான்னு போட்டிருக்கீங்க, தனபால் ஐயா கேட்டு கொண்டுள்ளார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு, அது என்னவோ எனக்கு தெரியவில்லை. கனாடு காத்தான்னு போட்டிருக்கீங்க, அது என்ன மீனிங்கெல்லாம் எடுக்கிறதுன்னு தெரியல. எடிட் பண்ணுறீங்க, நான் வெயிட் பண்ணுறேன், என்ன பதிவுன்னு தெரில. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. நேயர்கள் பாடல் அனைத்து பாடலுமே இன்று இரவு என்ற தலைப்பில் மிக சிறப்பான பாடல்களை பதிவிட்டு அழகாக கேட்டு சபரி வானொலியில் காற்றலையாய் தவழ்ந்து வந்து அவரவர் காதுகளுக்கு தேனாய் ஒலித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் எனது விருப்பத்தில் ஒரு பாடல், பூவெல்லாம் கேட்டுப்பார் இரவா பகலா என்று சொல்லும், இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:20, அந்த பாடல் வருகிறது, இதோ.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. படம் பூவெல்லாம் கேட்டுப்பார் இந்த படத்திலிருந்து ஒலித்தது. கனாடு காத்தான் இந்த இந்த ஊருன்னு சொல்லியிருக்காரு ஐயா. நன்றிகள். ஊர் பெயர் கனாடு காத்தான் அப்படின்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அந்த ஊர் பெயரை. தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல் சகோதரி, சகோதரர் சகோதரிகளுக்காக நான் விரும்பி கேட்ட பாடலை வழங்கியதற்கு அறிவிப்பாளர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு பதிவு, சிவகங்கை மாவட்டம் அந்த ஊர் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எனக்கு ஒரு நினைவு வருது, அதை இந்த நேரத்தில் சொல்லியே ஆக வேண்டும். சென்னைக்கு இங்கேருந்து கிளம்புறேன், இங்கேருந்து போயிட்டு காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரம் நைட்டு 9:20 டைமு, கடைசி பஸ்ஸு, அவசர அவசரமாக, அதாவது வெயிட் இருக்குது, கையை வெயிட்டாக வச்சுருக்கேன் பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். பஸ் வருது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் மிஸ்டேக்கு. அதாவது மன்னி வாக்கம் அப்படின்னு போர்டு போடுறதுக்கு பதில் அந்த மா எடுத்துட்டு சூ போட்டிருக்காங்க. நான் அதை சொல்லக்கூடாது, சூ போட்டிருக்காங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த பஸ் இருக்குது, நான் இது சும்மா சொல்லலை. அங்கே இருக்க அந்த வார்த்தையை கேட்டு அதை பார்த்துட்டு கடைசி பஸ்ஸு சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. போனால் அந்த ஒரு வார்த்தையை அப்படி அது எது எதுக்காக அப்படி வச்சாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போவும் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு 2 பஸ்ஸில் பார்த்துருக்கேன் அந்த பேரை. அந்த மாதிரி இந்த பதிவு வந்து இந்த ஊர் பேர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் வித்தியாசமாக வைக்கிறாங்க பேர்கள்லாம், நம்ம என்ன சொல்கிறது. இது பரவாயில்ல, இதனாலும் அந்த பஸ்ஸில் இருந்த பேரை படிக்கும் போது தான் எனக்கு சிரிப்பே வந்தது. மன்னி வாக்கத்துக்கு பதில் அப்படி போட்டு அதுவும் இருக்குது, அந்த மன்னி வாக்கத்து ரூட்டில் போகிற பஸ்ஸும் இருக்குது. இது இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு வந்து வேறு ஊருக்கு போகிற பஸ்ஸு, அந்த வார்த்தை இருக்குது அதில், ஒரு எழுத்து தான் மிஸ்டேக்கு. அதனால் சிவகங்கை மாவட்டம் சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி அவர்கள் சொன்னார்கள், இது நேசன் ஐயா பாடலுக்கு பதிவு போட்டேன் ஆனால் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர், இரவா பகலா குளிரா வெயிலா பாடல் செம சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் சார். இந்த பாடலெல்லாம் பதிவிடுவாங்கன்னு நினச்சேன், யாருமே பதிவிடவில்லை. ஏன்னா ஒரு கேட்காத அதிகம் கேட்காத பாடல்களை பதிவிட்டார்கள், மிக்க நன்றிகள். ஏன்னா அந்த பாடல்லாம் இந்த இரவு என்ற தலைப்பு வைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த பாடல் ஒலிபரப்பு வராது என்பதே என்னுடைய கருத்து. அடுத்து சபரி வானொலி ஐயா ஒரு பதிவு, சிவகங்கை மாவட்டம் கனாடு காத்தான் செட்டிநாடு, பாரம்பரிய வீடுகள் உள்ள ஊர், கனாடு காத்தான் காரைக்குடிக்கு அருகாமையில் உள்ள ஊர், அறிவிப்பாளர் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வானொலி இயக்குனரே, நீங்கள் வந்து ஆரணிலேருந்து பக்கம்தான், எங்கள் ஊர் பக்கம்தான் நீங்கள், ஆனால் இருந்தாலும் இவ்வளவு தொலை தூரத்தில் போயிட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா, இல்லை யாராச்சும் உங்களுக்கு ஒரு நண்பர் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. புள்ளி விவரமாக போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்த பதிவு இயக்குனர் அவர்கள், நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் சார். மரியாதை நிமித்தமாக மிக்க நன்றின்னு தலை வணங்கி வணங்குகிறார். உங்களுக்கும் நன்றிகள் சார், இணைந்து பாடலை கேட்டு ரசித்து பதிவு கொடுத்துருக்கீங்க. நன்றிகள் அனைவருக்கும். நேயர்களும் பதிவு கொடுத்துட்டே இருக்காங்க. தேன்மை, குறிப்பாக தேன்மை சகோதரி தொடர்ந்து பதிவு, நன்றிகள் அவர்களுக்கும். ஹரிகரன் குரலில் பாடல் இனிமை தேர்வு அருமை, நன்றி சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனமார்ந்த நன்றி சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். இயக்குனர் அவர்கள் பதிவு, தென்காசி ஐயா கீழப்பாறு மேலப்பாறு என்ற ஊர் இருக்கு ஐயா. சரி, இதெல்லாம் இல்லை, அந்த பக்கம் போகணுன்னு ஒரு ஆசை எனக்கு. தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக நான் வந்து சுற்றுப்பயணம் செய்யவில்லை. இந்த பக்கம் பெங்களூரு, சென்னை இதெல்லாம் இங்கெல்லாம் நிறைய போயிருக்கேன், அதிகமான நாட்களும் இருந்திருக்கேன் சென்னையெலாம் பெங்களூர்லாம். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் செல்லவில்லை. இருந்தாலும் ஒரு முறை பயணிப்போம், இயக்குனர் நானும் ஒரு நாளைக்கு அந்த பக்கம்லாம் பார்த்துட்டு வரணும். இயற்கை காட்சிகளாக இருக்கும்.

0: கண்டிப்பாக ஐயா, நன்றி அனைவருக்கும். இதுவரை என்னுடன் பயணித்து அனைத்து பாடல்களுக்கும் பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்தி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருந்த இருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது இரவின் மடியில் ஈர விழிகள் இந்த தலைப்பில், இரவு என்ற தலைப்பு வச்சு இன்றைக்கி பாடல்கள் அனைத்தும் பதிவிட்டு மிக சிறப்பான பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் நாளை நல்லதோர் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றி, இனிய இரவு வணக்கம். இது ஜெயகன் சொல்லான்னு நான் சொல்கிறேன், அதாவது ஒரு சில டைமில் எனக்கு தோணுது அதை யாராச்சும் கொச்சப்படுத்தி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்றதுனால அந்த ஜெயகன் என்ற வார்த்தையை நான் சொல்கிறதில்ல. அதனால் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருந்த அனைவருக்கும் நன்றிகள். உறவுகளே, நாளை சந்திப்போம். நேரம் 11:30:23 விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.